நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சகவருடம் 1948, பாத்திரபத மாதம் 7ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி, இன்று சனிக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். பிறன்படி கூறுவான், தன்படி உள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். புறங்கூறாமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 186வது குரலுக்கான விளக்கம், மற்றவனை பற்றி புறங்கூறுகின்றவன் அவனுடைய பழிகள் பலவற்றிலும் நோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரிமேடு
6: தெரியவே தெரியாது சார்.
5: கீழூரு, அரியூரு, பங்கூரு
6: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
7: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சர் செந்திலாண்டவன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறுகிறது. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். ஈரநிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள், வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள், அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய்வாழ, புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 மணி வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 மணி வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜி. மேக்ஸ். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 மணி வரையிலும் மீண்டும் 11:47 முதல் 12 மணி வரை மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். நண்பகல் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.

1-2 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2:15 காலத்தை வென்று கானங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதாஸ்ரீ. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு, நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், இரவு 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 முதல் 9:48 மணி வரை நடிகர் நிலாய் மிதாஷ் பங்கேற்கும் த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் நிகழ்ச்சி. டெல்லி அஞ்சல் 9:48 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒருமுறையும், இரவு 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் வட்டம் அருள்மிகு மேல மாரியம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு இரண்டாம் காலையாக பூஜை, விமான கலசம் படிய வைத்தல், மாலை 5 மணிக்கு மூன்றாம் காலையாக பூஜை துவக்கம், இரவு 8:30 மணிக்கு மகா பூர்ணகுதி தீபாராதனை நடைபெறும். கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு விழாவில் இன்று காலை 8:30க்கு 4ஆம் காலையாக பூஜை, விமான கலசம் படிய வைத்தல், மாலை 5 மணிக்கு 5ஆம் காலையாக பூஜை மற்றும் பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெறும். நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 மணி வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ

ராஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி. கற்றுக் கொள்பவர் ஸ்ரீரேகா.

12:30 பன்னிசை மாலை சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் இதில் நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் டாக்டர் பி மார்டின் ஜோசப் மாணவர் எம் மெர்சிபா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் என் ரமணி அவர்கள் புல்லாங்குழல் மற்றும் டாக்டர் ஆர் பிச்சுமணி ஐயர் அவர்கள் வீணை. மாலை 4:00 மௌன கீதங்கள் திரைப்பட ஒலிச்சித்திரம் இசை கங்கை அமரன் கதை வசனம் இயக்கம் கே பாக்யராஜ். 5:00 இளைய பாரதம் விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளின் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள் அமைப்பில் உதவி எம் எஸ் நிவேதாஸ்ரீ. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி முத்திரையர்பாளையம் அருட்செல்விய ஆயே அம்மாள் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 திரை இசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல் 7:00 திரை இசை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபாக்கா சாரதா பாட்டு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை, 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:10 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
2: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட

0: காவலர் பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமிய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வ புலவர், அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவிய கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தன் தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீந்தமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாட் செழிகினும் நின்றளர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான், சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழித் தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண நூல் வழியாக காத்து போற்றினார் என்றால், தெய்வ புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்று சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர் மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி புலமை சிந்தனை விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். பிறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவர்க்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி மனைமாட்சி தவம் துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்கு சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:14:54.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 12 நாள், சனிக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கண்ணம்மா பொண்ணம்மா, அந்த மண்புழு உரத்தை தக்காளி செடி வெண்டைக்காய் செடியில் நல்லா களைவட்டையில் நல்லா அழகாக வைங்க. அந்த வேறுகடியில் நல்லா பதமாக வைங்க. சரியா?
1: சரிங்க அண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சிடுறேன்.
2: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
0: காத்தமுத்து, வாபா வாபா வந்துட்டியா கொள்ளைக்க?
2: என்னப்பா, நேத்து தான் 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிட்டு வந்த.
0: ஆமா,
2: இன்னைக்கு உன்னுடைய காய்கறி தோட்டத்துல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா?
0: ஆமா, ஆளு வச்சு வெண்டைக்காய் தக்காளியில மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
2: ஓஹோ, வெண்டைக்காய் தக்காளி செடிக்கு மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
0: நானும் போட்டுக்கிறேன்.
2: ஓஹோ, எப்பா மேலாப்புல போடாதப்பா, கொஞ்சம் லேசா மண்ணை பறிச்சு அதுக்குள்ள போடணும்பா.
0: ஓஹோ,
2: மண்புழு உரம் வந்து முழுமையா நம்மளுடைய செடியெல்லாம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ள இருந்தாதான்ப்பா நல்லது.
0: நீ சொல்ற மாதிரி தான் போடணும். கந்தமுத்த கண்ணம்மா பொண்ணம்மா, அலுப்பு தீர அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் வேலை செய்யறது.
1: சரிங்க அண்ணா.

0: அவங்க வேலை செய்யட்டும்.
1: சரி சரி,
0: நீ வாப்பா அப்படி வந்து உட்காருப்பா.
1: சரி வா காதமுத்து, வேப்ப மரத்தில உட்காருவோம். நல்லா காத்து குளிர்ச்சியா, நல்ல உடம்புக்கு சுகமா, நல்லா இருக்கும்.
0: ஆமாப்பா, வேப்ப மரத்து இலையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டிங் கட்டிங்கா இருக்கும். எந்தெந்த இலையெல்லாம் அந்த கூர்ப்பு தன்மை அதிகமா இருக்கோ அந்த இலையில தான் ஆக்சிஜன் அதிகமா வெளில வரும்.
1: ஆமா,
0: வேப்ப மரத்து காத்து அதனாலதான் நமக்கு ரொம்ப நல்லது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வேப்ப மரத்து கீழே கிடைக்கும்பா. சரி சரி, வாப்பா உட்காருவோம்.
1: காதமுத்தா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: நேத்து நம்ம என்ன செஞ்சோம், குழி முறையில எப்படி வந்து மண்புழு வளர்க்கலாம், அப்புறம் மர பொட்டியில எப்படி வளர்க்கலாம்,
1: ஆமா,
0: அப்புறம் வந்து சிமெண்ட் தொட்டில எப்படி வளர்க்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இப்ப நாம என்னென்னலாம் வந்து இடுபொருள்கள் போடணும் அப்படிங்கறத நம்ம பாப்போம்பா.
1: சரி சரி
0: சரியா. பொதுவா நம்ம கொல்லக்காட்டுல நம்ம காய்கறி கழிவா இருக்கட்டும், இல்ல வேளாண்மை கழிவா இருக்கட்டும், இந்த மாதிரி கழிவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சேகரிச்சு வச்சுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: கால்நடை கழிவு உட்பட,
1: ஏன்னா
0: பச்சை சாணம் ரொம்ப நல்லது இந்த மண்புழு உற்பத்தியில.
1: விவசாய ஆபீசர் ஏதோ விவசாயத்துக்கு மானியம் தரேன்னு சொன்னாரு, அதனால நான் கொஞ்சம் வேற இடம் ஆபீஸுக்கு போனா. நீ கொஞ்சம் சுருக்கமா சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, சுருக்கமா சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி,
0: முதல்ல அந்த மண்புழு படுக்கையை பத்தி சொல்லிடுறேன்ப்பா. தொட்டியில நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, அடிபாகத்துல சின்ன கல்லு அப்புறம் மணல், இத கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா.
1: சரி,
0: ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட்டுக்கிட்டியா?
1: போட்டுக்கலாம்.
0: அப்புறம் 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய இந்த வண்டல் மண் அதை பரப்பிடணும்ப்பா. சரியா?
1: சரி.
0: அப்புறம் வண்டல் மண்ணின் மீது மண்புழுக்களை விடணும். அந்த மண்புழு படுக்கைய தான் சொந்த இருப்பிடம் போல அந்த மண்புழுக்கள் நினைச்சுக்கும். குழிய 2 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம், அப்புறம் 1.25 மீட்டர் உயரம், இந்த அளவுல வச்சுக்கிட்டு இந்த மண்புழு படுக்க இருக்குல்ல, அதுல 15-20 சென்டிமீட்டர் அந்த அளவுல அமைக்கணும்பா. இப்ப கையளவு மாட்டு சாணத்தை படுக்கையின் மீது நல்லா தூவணும். 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த வைக்கல எடுத்துக்கிட்டு அந்த வைக்கல நல்லா பொடுசா வெட்டிக்கிட்டு அதை போடணும். அப்படி இல்லைன்னா இயற்கை கழிவுகள் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கூட நம்ம போடலாம். அடுத்த 30 நாட்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாம தண்ணி தெளிக்கணும். கோணி பைய வச்சு கூட நம்ம மூடி பாதுகாக்கணும், ஏன்னா எலி வந்து மண்புழுவை சாப்பிடும். அப்புறம் கரையம், அப்புறம் வந்து எறும்பு,
1: காகம் பருந்து எல்லாம் சாப்பிடும்.
0: காகம் பருந்து என்னென்னலாம் மண்புழுக்கு எதிர் இருக்குதோ அதெல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடும். அதனால மண்புழுக்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்பா.
1: சரி சரி
0: சரி. எப்ப வந்து மண்புழு உரம் கிடைக்கும் தான் நீ கேட்ட.
1: ஆமா,
0: இப்ப நம்ம படுக்கைய ரெடி பண்ணிட்டோம்.
1: ஆமா,
0: அதுல மண்புழு விட்டாச்சு.
1: ஆமா,
0: அதுக்கு தேவையான உணவு கொடுத்தாச்சு.
1: ஆமா,
0: தண்ணி தெளிச்சுட்டே வர்றோம் இல்லையா.
1: ஆமா,
0: இப்ப அடர் காபி நிறத்துல பொடி பொடியா, அந்த குருணை குருணையா அள்ளி பார்த்தோம்னா எடையே இல்லாத மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தென்படும். இதுதான் வந்து மண்புழுக்களுடைய எச்சம். இதுதான் நமக்கு தேவையான மண்புழு உரம். சரியா? இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும்னா, 60 நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம்.
1: 60 நாள் ஆகும்.
0: ஆமாப்பா, 60 நாளைக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, சில பேர் 45 நாள் கூட எடுக்கிறாங்க, இருந்தாலும் 60 நாளைக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும்.
1: இருந்தாலும் உரம் நல்லா மக்கனாதான் நல்லா இருக்கும்.
0: எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மண்புழுக்கள் என்ன செய்யும், மேலே இருந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு.

0: அப்ப நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை அப்படியே வெட்டி மேலாப்புல எடுக்கும் போது அதுல ஏதாவது வேணா ஒன்னு ரெண்டு மண்புழு வேணா இருக்கலாம ஒழிய பாக்கி மண்புழு எல்லாம் கீழே ஓடிடும். இப்ப நம்ம அதை சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா திரும்பவும் நம்ம அதே மாதிரி பெட் அமைச்சு திருப்பி திருப்பி நம்ம மண்புழு உரத்தை தயார் பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது இது வரைக்கும் தயார் பண்ண மண்புழு உரம் போதும், நம்ம பெட்டை களைச்சிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப மண்புழு உரத்தை எடுத்த பிறகு அந்த நாலு மூலையிலையும் கொஞ்சம் நல்ல ஈர சாணத்தை எடுத்து அதை அப்படியே நேசா புதஞ்ச மாதிரி அப்படி வச்சிட்டோம்னா இந்த கீழே இருந்ததுல மண்புழு அது எல்லாம் உடையாந்து அந்த ஈர சாணத்துல வந்து உள்ள நுழைஞ்சிடும். அதுங்களுக்கு ஈர சாணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈர சாண உருண்டை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஒரு வாளி தண்ணியில அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த சாணம் எல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும். அந்த மண்புழு அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே தண்ணியில கிடக்கும். அந்த மண்புழுக்களை அப்படியே எடுத்து நாம மண்புழுவை வந்து ஒரு கிலோ 400 ரூபாய்க்கு மேல கூட விற்பனை பண்ணிக்கலாம், அல்லது புதுசா பெட்டு போடணும்னாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ, பாத்தமுதா ஒரு கிலோ 400 அளவுக்கு வருதா?
0: ஆமாப்பா, ஒரு பெட்டை நீ தயார் பண்ணினா குறைஞ்சபட்சம் 2 கிலோவுக்கு மேல இருக்கும்பா.
1: அடேப்பா பரவாயில்ல, நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, அதுலயே உனக்கு ஒரு 1000 ரூபாய் நின்னுடும்பா. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம மண்புழுவை தயார் பண்ணிட்டோம்ல, இந்த மண்புழுவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான முறையில அந்த மண்புழு உரத்து கூட அந்த மண்புழுக்களோட முட்டையெல்லாம் வேற இருக்கும். அதனால ரொம்ப வெயில போய் வச்சிடக்கூடாது, கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதுல உள்ள சத்து பாதுகாக்கப்படும்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துறப்ப கூட மண்ணுல வந்து கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு உள்ள போட்டு அதுக்கு மேல மண்ணை மூடி அப்படி பயன்படுத்துறதா நல்லது. அப்பதான் வந்து பயிரும் நல்லா ஈஸியா மண்புழு உரத்தை எடுத்துக்கும்.
1: கருத்தமுத்து, இந்த மண்புழு உரம் போறதெல்லாம் என்னென்ன சத்து எல்லாம் அடங்கிதுப்பா?
0: கருத்தமுத்து, மண்புழு உரத்துல வந்து கரிம சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, சோடியம் சத்து இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: சத்து இருக்குதுவா?
0: ஆமாப்பா, நிறைய சத்துக்கள் இருக்கு. எளிமையான ஒரு விஷயம் தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நீ அடுத்த தடவைலாம் வெளியில போய் வாங்கிட்டு வராதப்பா.
1: வெளியில வாங்க மாட்டோம்ப்பா,
0: நீனே தயார் பண்ணி நெல்லு வயலா இருக்கட்டும், கரும்பு வயலா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும், வாழைத்தோட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: காத்தமுத்த, மண்புழு உற்பத்தி பண்றது பத்தி நல்லா தெளிவா சொன்ன, மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்ன, அந்த மண்புழு உரம் எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரி செஞ்சிய, செலவு கம்மி பண்ணிய, நிறைய அதிக சம்பாதிச்சிய, மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்டரியே வைக்க போறோம்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ பெரிய லெவல்ல பண்ணு,
1: சரி,
0: நல்லா லாபம் அட. இயற்கையான முறையில நம்ம உரம் தயாரிக்கிறோம்னா அது நமக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம நாட்டுக்கே நல்லதுப்பா. சரி கருத்தமுத்தே, நான் கிளம்பட்டுமா?
1: சரி சரி, பாத்து போயிட்டோப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக

0: இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்கு. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜுவனேஷன் ஒரு தெரப்பி, ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம், அங்கே தேவையான மசாஜ் பிளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ, மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ, அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய
0: கூடுதல் படுக்கை வசதிகள் கொண்டு கூடுதல் சிகிச்சையாளர்களை வச்சு நம்ம இன்னும் அதிக அளவில் சிகிச்சை நம்ம வழங்க போறோம். தனிப்பட்ட அரசு

0: அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும், இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரி செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 ஆண்டு இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலை கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். ஈரநிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். நீர்நிலைகள் நன்னீர் மற்றும் உப்பு நீர் கலந்த நீர்நிலைகள் என இரு வகைப்படும். குளங்கள், நதிகள், கால்வாய்கள், நெல் வயல்கள், ஈரப்பதம் உடைய புல்வெளிகள் மற்றும் இவற்றுடன் சேர்ந்தவை நன்னீர் நிலைகள். காயல்கள், சுண்டல் காடுகள், சதுப்பு நில பகுதிகள், கழிமுகத்வார பகுதிகள் போன்றவை உப்பு நீர் கலந்த நீர்நிலைகள். இவை கடலோர நீர்ப்பகுதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இது போன்ற ஈரநிலங்களில் நீர் மெதுவாக மண்ணிற்குள் அரித்துக் கொண்டு இறங்குவதால் மாசுகள் அகற்றப்படுகின்றன. நிலத்தடி நீரின் மாசுத்தன்மை குறைகிறது. இதனால் இவைகள் பூமியின் சிறுநீரகங்கள் என்றும்

0: நிலைத்தன்மைக்கு தேவையான நீரை சேமித்து வைத்திருப்பதால் உயிர்கோளத்தின் இரத்த ஓட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றன. விவசாயத்தை நிலைநிறுத்த இயற்கை பேரிடர்களை கட்டுக்குள் வைத்து பூமியை பாதுகாக்க இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. மழைக்காலத்தில் நீர் வீணாகாமல் பாதுகாத்து வைக்கப்படுவதால் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பெருக்கெடுத்து ஓடி கடலுடன் கலக்கும் நீரை சேமிப்பதற்கும் இவை உதவுகின்றன. இதன் மூலம் நீர்நிலைகளின் வளத்தை பெருக்குவதில் இவை பெரும் பங்கு வகிக்கின்றன. ஒரு ஹெக்டேர் காடு சராசரியாக ஓராண்டிற்கு 30,000 கிலோ லிட்டர் தண்ணீரை சேமிக்கிறது. ஒரு ஹெக்டேர் நீர்நிலை சராசரியாக ஓராண்டிற்கு 500,000 கிலோ லிட்டர் நீரை சேமிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கவும் சுனாமி போன்ற பேரிடர்களின் தீவிரத்தை குறைக்கவும் இங்கு காணப்படும் தாவரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. அழியும் நிலையில் உள்ள பல உயிரினங்களின் வாழிடமாக இந்த இடங்கள் விளங்குகின்றன. பலதரப்பட்ட வலசை பறவைகள், மீன்கள், சிறு உயிரினங்கள், நீர்வாழ் தாவரங்கள், கரையில் வாழும் பெருமரங்கள் போன்றவை இந்த பல்லுயிர் சுற்றுச்சூழல் மண்டலங்களில் உள்ளன. மண் அடித்து தூர்க்கப்பட்டு மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவது, குப்பை கூளங்கள் கொட்டப்படுவது ஆகிய இரு பெரும் சிக்கல்களை நீர்நிலைகள் சந்தித்து வருகின்றன. நீர்நிலைகளுக்கு அருகில் குடியிருக்கும் நாம் செய்யும் பல செயல்களும் அவற்றின் அழிவிற்கு காரணமாகின்றன. மணல் சுரண்டல், மிதமிஞ்சி மீன்பிடித்தல், அயல்நாட்டு கால்நடை மற்றும் விலங்கினங்களின் வரவு, சுற்றுலா போன்றவையும் நீர்நிலைகள் அழிய காரணமாக உள்ளன. இவற்றை அழித்தே நகரமயமாக்கல் என்று வெகு வேகமாக நடைபெற்று வருகின்றது. முன்பெல்லாம் நாம் பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் போது பச்சை பசேல் என்று கண்ணிற்கும் மனதிற்கும் குளுமை தரும் வகையில் அமைந்த நெல் வயல்கள் போன்றவை இருந்தன. இன்று இக்காட்சிகள் அருகி போய்விட்டன. இந்தியாவின் தென்கோடியில் இருந்து வடகோடி வரை ஒரு நகர தொடர்ச்சியை நாம் காண முடிகிறது. இன்று மேற்கொள்ளப்படும் நகரமயமாக்கலில் நீர்நிலைகளே முக்கிய இறைகளாக்கப்படுகின்றன. 2003 முதல் 2015 வரையிலான காலத்தில் நீர்நிலைகளின் பரப்பு 35% குறைந்துள்ளது. ஆனால் நகரப்பகுதிகளில் நீர்நிலைகள் மிகவும் தேவைப்படுகின்றன. இப்போது நகரப்பகுதிகளில் எஞ்சியுள்ள நீர்நிலைகள் அளித்து வரும் சுற்றுச்சூழல் சேவைகள் மகத்தானது. நீர் மாசை கட்டுப்படுத்துவது, வாயுமண்டலத்தில் வெப்ப உயர்வை குறைப்பது, நிலத்தடி நீரின் மட்டத்தை உயர்த்துவது, உணவு உற்பத்தி போன்றவற்றில் இவற்றின் பங்கு அளப்பரியது. இவை அழிந்தால் நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை ஆகிவிடும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். ஈரநிலங்கள் பூமியின் சிறுநீரகங்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம் மற்றும் லட்சத்தீவுகளுக்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது கல்வி, பொது சேவை, கலாச்சார பாரம்பரியம், தொழில் மற்றும் கல்வித்துறை ஒத்துழைப்பு, மீன்வளத்துறை விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார். தமிழகத்தின் ஈரோட்டில் உள்ள கொங்கு வெள்ளாளர் தொழில்நுட்ப கழக அறக்கட்டளையின் நிறுவன தின விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து பெங்களூருவிற்கு பயணம் மேற்கொள்ளும் அவர் விதான்சௌதாவில் நடைபெறும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராதாகிருஷ்ண ஹெக்டேவின் 100 ஆண்டு விழாவிலும் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசையிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 570

0: 9 உயர்ந்துள்ளது. 1924 பேர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் நீர்மின் திட்டங்களை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டினர், பொதுமக்கள், பாதுகாப்பு மற்றும் அரசாங்க பணியாளர்கள் அடங்குவர். இதற்கிடையில் 10 டன் மனிதாபிமான உதவியுடன் 3வது விமானம் நேற்று மாலை காத்மண்டுவுக்கு புறப்பட்டது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மனிதாபிமான உதவிகளை முடுக்கிவிட்டுள்ளது. இத்தகவல்களை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறைகள் கேட்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற நிகழ்வுகள் சனிக்கிழமையான இன்றும் நடப்பதால் மக்கள் மன்றம் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெறாது என சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. 17 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்களது ரத்தத்தால் எந்தவித பயனும் விளைந்துவிடப் போவதில்லை. அது வெறும் விருதா ரத்தம், விளைவற்ற ரத்தம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நமது ரத்தம் மட்டும் பூமியில் மழை மாதிரி பொழிந்து கொட்டுமேயானால் நாம் சிந்திய ரத்தத்திலிருந்து உண்மை பிறக்கும், சத்தியம் அவதாரம் செய்யும். ஆனால்
4: உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
5: எனக்கும் விருப்பம் உண்டு. எல்லாரும் நினைவலைகள் எழுதி பேசுறதெல்லாம் நாங்க கேக்குறோமா? எனக்கும் விருப்பம் உண்டு. அவரும் நீ எழுது எழுதுன்னு சொல்லுவாரு, அதனால எழுதுறேன் மேடம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் மேடம். நான் பறந்ததெல்லாம் வந்து நாகப்பட்டினம் மேடம். நாகப்பட்டினத்துல நீலா தேசம்மன் கோயில் கிட்ட, இந்த நீலா கீழே விதிங்கிற தெரு அங்கதான் மேடம் நான் பறந்து வளர்ந்ததெல்லாம். அது வந்து நான் நீலா கீழே விதிங்கிற அந்த தெருவுலதான் மேடம் நாங்க இருந்தோம். பெரிய பெரிய வீடு. அந்த வீட்டுல எங்க மாமா இருந்தாரு, அவர் தான் ஹெட்டு. அப்புறம் வந்து 3 ரூம் இருக்கு. அந்த 3 ரூம்ல நாங்க தான், எங்க அப்பா தான் பெரியவர், அப்புறம் ரெண்டு சித்தப்பா. சித்தப்பா பசங்க நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம். சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாடுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். சொப்பு ஜாமான், அப்புறம் அந்த மழை பெஞ்சு முடிச்சுட்டாக்கா அந்த கோடி கிழிச்சு சில்லு சில்லுன்னு சொல்ற பாண்டி ஆட்டம் விளையாடுவோம். அப்புறம் பல்லாங்குழி, இந்த 7 கல் வச்சு தூக்கி போட்டு பொதக்கான்னு சொல்லி அது விளையாடுறது. அப்புறம் கண்ணாமூச்சி ஆட்டம், அது பேர் LONDON லண்டன் அப்படி சொல்லி ஜூட்டா அப்படி கொட்டிட்டு விளையாடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், ஹாப்பியா இருக்கும். அப்பெல்லாம் கவலைங்கிறது என்னன்னே தெரியாது. அப்புறம் எங்க ஊரு நீலா காயராஜன சுவாமி நீலாதேசம்மன் கோயில் வந்து 63 நாயன்மார்கள்ல ஒருவர் பிறந்த ஊர் மேடம். அது வந்து அதிபத்த நாயனார் அப்படிங்கிற நாயனார் பிறந்த ஊரு. அது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீலாயதாட்சி அம்மன் கோயில் நாகப்பட்டினத்துல இருக்கு மேடம். அதுக்கு பக்கத்துல தான் மோர்த்தாப்ளின்னு ஒரு அல்லா கோயில். அதுல வந்து நம்ம உடம்பு சரியில்லாம் மந்திரிப்பாங்க, அது ஒரு கலையத்துல தண்ணி தருவாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு திருநீர் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து பூசிட்டு குத்து விளக்கு ஏறியும், அதுல நெய் எடுத்து கண்ணில் அப்படியே தடவிக்கிட்டு வந்து வரும் மேடம். நல்லா இருக்கும் மேடம். அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தாக்கா ஊசி மாதா கோயில்ல இருக்கும். அந்த ஊசி மாதா கோயில் வந்து கோபுரம் ஊசி மாதிரி நீட்டமா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த கோயில் அங்க ஜீசஸ் வந்து அப்படியே பெட்டியில வச்சிருப்பாங்க, அவரோட முடி இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்படியே அது சந்து வழியே நேரா போனீங்கன்னாக்கா மாதர்சி மாதா கோயில் இருக்கும். மாதர்சி மாதா நம்ம நம்மளோட வேண்டுதல்கள்லாம் அப்படியே விசாரிச்சு கேட்கற மாதிரி ஒரு பக்கம் சாஞ்ச நிலையில இருப்பாங்க அந்த மாதா. அந்த வழியே அப்படியே வந்தாக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் இருக்குது. நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் என்னோட இஷ்ட தெய்வம் மேடம். மகமாயி மகமாயி தான் சொல்லிட்டே இருப்பேன். எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கப்ப எங்களை சைக்கிள் வச்சு கூப்பிட்டு போவாரு. அப்ப வந்து ஒரு இந்த நாட்டம் ஆரஞ்சு முட்டையை வாங்கி தருவாரு, அது சாப்பிடறதுக்காகவே டெய்லி போறது. அப்படியே என்னோட அபிமானவங்களா ஆயிட்டாங்க அவங்க, நெல்லுக்கடை மாரியம்மன். அப்புறம் அதுக்கு பக்கத்துல சந்தில பெருமாள் கோயில் இருக்குது, சவுந்தரராஜ பெருமாள். அது 108 திவ்ய தசத்துல அதுவும் அந்த பெருமாள் கோயிலும் ஒண்ணு மேடம். அந்த பெருமாள் கோயிலும் ரொம்ப நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை உற்சவம் எல்லாம் நடக்கும். அங்க 9 தசாவதார காட்சியும் அந்த புரட்டாசி மாதத்துல வச்சிருப்பாங்க மேடம். அது ரொம்ப பாக்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அப்புறம் வந்து இது எங்க நெல்லுக்கடை மாரியம் கோயில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை செடில் நடக்கும் மேடம். செடி இல்லைன்னாக்கா வருஷத்துக்கு ஒருத்தர் இந்த பெரிய

0: மாதிரி இருக்கும். அதுல பூசாரி ஒருத்தர் நின்று குழந்தைங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா வேண்டிக்குவாங்க, வேண்டிக்கிட்டு அந்த செடியில ஏற்றுதேன்னு வேண்டிக்குவாங்க. அது அப்படியே சுத்தி கொண்டு வருவாங்க, ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து சுத்திட்டு வருவாங்க, செடியில் வச்சு ஓம்புவாங்க, அது உயரமா தூக்கிட்டு போவாங்க, அப்புறம் அப்படியே இறக்கி அப்படியே சுத்துவாங்க மேடம். அது ரொம்ப நல்லா இருக்கும். பிரார்த்தனையே மாவிளக்கு தான். அப்புறம் காவடி எடுப்பாங்க, எல்லா நிறைய பேர் சேர்ந்து காவடி, பால் காவடி, இந்த பாடை காவடின்னு சொல்லுவாங்க, அந்த பாடையில படுக்க வச்சுட்டு அது சடலம் மாதிரி வச்சு செய்வாங்க. இன்னொன்னு வந்து எங்க ஊருக்கு பக்கத்துலதான் வடக்கு பொய்கை நல்லூர்னு இருக்குது, அங்க வந்து கோரக்கசித்தர் சமாதி இருக்குது, ரொம்ப அமைதியா இருக்கும், நல்லா இருக்கும் மேடம். பக்கத்துலதான் எட்டுக்குடி இருக்கு, சிக்கல் இருக்கு, என்கன் அப்படிங்கிற முருகன் கோயில், திருக்கர்ணபுரம், திருமருகல் அப்படின்னு முருகன் புகழ்பெற்ற முருகன் கோயில்லாம் இருக்கு மேடம். இந்த பக்கம் போனீங்கன்னா வேளாங்கண்ணி, இந்த பக்கம் வந்தா நாகூர், இடைப்பட்ட ஊரு எங்க ஊரு, மத நல்லிணக்கத்துக்கு பெயர் பெற்ற ஊர் மேடம் எங்க ஊரு. அதுல ஸ்பெஷல் என்னன்னாக்கா அந்த ஜாங்கிரி போடுவாங்க மேடம், மேடம் அந்த அன்னைக்குதான் அந்த ஒயிட் ஜாங்கிரி செய்வாங்க, நாகப்பட்டினத்துக்கே அதான் ஃபேமஸா இருக்கும் அந்த ஒயிட் ஜாங்கிரி. அப்புறம் வந்து அப்புறம் என்ன மேடம்,
1: புனித கஷேத்திரம் போன மாதிரி இருந்துருச்சு.
0: ஆமா மேடம், அப்புறம் சுனாமிக்கு அப்புறம் எங்க ஊர் வந்து உலகத்தோட பார்வையெல்லாம் எங்க ஊர்ல பதிஞ்சு நல்ல ரொம்ப டெவலப் ஆயிட்டு மேடம். சமூக பொருளாதார கல்வி தொழில் எல்லாத்துலயும் முதன்மையா இருக்குது மேடம், ரொம்ப நல்லா இருக்கும். வேளாங்கண்ணி திருவிழாவோட நாங்க வந்து என்எஸ்எஸ்ல நாங்க சேர்ந்திருந்தோம். அப்ப வந்து அங்க கும்பல் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு எங்களை வந்து எங்க மேம் எல்லாம் அனுப்பி விடுவாங்க, ஒரு நாலு அஞ்சாறு பேர் சேர்ந்து நாங்க அங்க போய் ரெகுலரைஸ் பண்ணுவோம். அப்ப வந்து ஒரு கடையில போட்டோ ஸ்டூடியோல ஒரு மாதா ஸ்டாச்சு, அதுக்கு பக்கத்துல எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் நின்றுட்டு போட்டோ எடுத்தோம். அத ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த போட்டோவை பார்த்தது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துட்டுது. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மங்களாம்பிகை, மஞ்சு, ரெண்டு உமா இருக்காங்க, இப்பவும் நாங்க கான்டாக்ட்ல இருக்கோம். என் ஃப்ரெண்டு கூட இப்ப சமீபத்துல வந்துட்டு போனா மேடம், சென்னையில இருக்கா. இத்தனைக்கும் மேல சிறப்பு வாய்ந்த இந்த பாண்டிச்சேரியில எல்லா சிறப்பும் உள்ள பாண்டிச்சேரியில நான் இப்ப வசிக்கிறது கடவுள் எனக்கு கொடுத்த அருள் தான் மேடம், நிறைவா இருக்க கடவுள் அருளால நிறைவா நல்லா இருக்கும் மேடம். கடவுளுக்கு தான் நாங்க கோடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் மேடம். அப்புறம் இன்னொன்னு, எனக்கு ரொம்ப சின்ன வயசுலயே ரேடியோ கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்து வயசுலயே ரேடியோ கேட்கறோம், அந்த பெரிய வீடுன்னு சொன்னோம்ல, அவங்க ஒரு பெரிய ஸ்டாண்ட்ல ஒரு ரேடியோ ஒன்னு வச்சிருவாங்க, நியூஸ் எல்லாம் வச்சிருவாங்க எங்க மாமா, அதுல இருந்தே எங்க பிடிக்கும். அப்புறம் எனக்காகவே எங்க அப்பா ஒரு சின்ன ரேடியோ ஒண்ணு வாங்கி கொடுத்தாரு, அதுல இருந்து நான் இலங்கை வானொலி கேட்போம். அப்ப அந்த சின்ன மாமியை பாட்டு, சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே அந்த பாட்டு, அப்புறம் சுறாங்கணி பாட்டு, சுறாங்கணி சுறாங்கணி அந்த பாட்டு நல்லா இருக்கும். அவ்வளவுதான் சின்ன தெரியுது.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ. ஞாபகத்துல இருந்ததை பாடுனீங்க, அது ரொம்ப பாப்புலரான பாடல் அந்த காலத்துல சிலோன் ரேடியோல வந்து.
0: ஆமா மேடம்,
1: சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப உங்களுக்கு விருப்பமான பாடல்னு ஒண்ணு கேட்டிருக்கீங்க இல்லையா?
0: என்ன பாடல் அது? அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
1: செய்தால் தாமரை நெஞ்சம் அந்த பாட்டுல இருந்து. ஓகே, ரொம்ப அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க விரும்பி கேட்ட பாடல் இப்ப இடம்பெறும், தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிய. வாழ்த்துக்கள்.
0: இதெல்லாம் எனக்கு ரொம்ப நினைவலைகள்ல பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த வானொலிக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி.

0: வலைகள்.
1: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை என்று.

0: ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்குவங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு, தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விஹானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட

ஆட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள்

0: வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்ல, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இது நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியே வருது. தாமதம் இருந்தா ஏதாவது அதுல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உடனே உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட். ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து பண்றதுனால தாமதம் இல்லாம தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஸ்பெசிபிக்கா வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்க வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக.
0: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான August 29 கடந்த 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பாதிப்பு, அதை நாம் தடுக்கக்கூடிய முறைகளை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது வந்து புகையிலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய பங்காக இருக்கக்கூடிய சட்டங்களை பத்தி பார்க்க போறோம். புகையிலை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாலும் சட்ட ரீதியாக அதை எப்படி தடுக்கலாம், அப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு 2003 வந்து சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் அப்படின்ற கூடிய சட்டத்தை அமல்படுத்தி அதை எல்லா மாநிலங்களையும் அந்த சட்டங்களை வந்து அமல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி சுற்றறிக்கைகளும் அனுப்பி இப்போ அது எல்லா மாநிலங்களையும் எல்லா மாவட்ட ரீதியாகவும் வந்து இந்த சட்ட நடைமுறை வந்து அமல்படுத்திட்டு வரும். இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொது இடங்களில் புகைப்பிடித்தால் தண்டனைக்குரிய குற்றம். நீங்கள் நிறைய இடங்களில் வந்து இப்பகுதியில் புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற போஸ்டர்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. பொது இடங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல, இல்லைன்னா பள்ளி கல்லூரிகள்ல, இங்க மாதிரி இருக்கக்கூடிய எந்தெந்த எல்லாம் பொது இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த போஸ்டர்ஸ் வந்து நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். அது இந்த சட்டத்தின் கீழ் தான் வருகிறது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, 18 வயது கீழ் உள்ளவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அப்படி விற்பனை செய்தால் அதுவும் சட்டப்படி குற்றம். அவர்களை வைத்து விற்பனை செய்தாலும் சட்டப்படி குற்றம். அடுத்தது பள்ளி கல்லூரி

0: அதை சுற்றியுள்ள 100 கஜம், 100 யார்ட்ஸ்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட 92 மீட்டர்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய கடைகளில் வந்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது. அது விற்பனை செய்தால் சட்டப்படி குற்றம். அந்த புகையிலை பொருட்களை வந்து அப்புறப்படுத்தி அந்த கடைக்கு அபராதம் விதிக்கப்படும். தேவைப்பட்டால் ரிப்பீட்டட் அஃபண்டர்ஸா இருந்தாங்கன்னா அந்த கடைக்கு வந்து அரசாங்கத்தின் பேரில் வந்து கடையை மூடவும் வந்து உத்தரவிடப்படும். இது இல்லாமல் புகையிலையை பொது இடங்களில் விளம்பரம் செய்வது சட்டப்படி குற்றம். நீங்க எந்த இடத்துலயுமே வந்து இந்த புகையிலை பொருட்களை விளம்பரம் எந்த காணொலியிலையும் இல்லைன்னா எந்த தொலைக்காட்சியிலையோ எந்த திரையரங்களையுமே நீங்க வந்து பார்க்க முடியாது. ஸோ அதுவுமே வந்து சட்டப்படி குற்றமாக இருக்கு. இது இல்லாம ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தின் கீழ் மெல்லும் வகை புகையிலை நிக்கோட்டின் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக இதற்கான ஆர்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் படி பார்க்கும் பொழுது மெல்லும் வகை புகையிலைகள் எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதை யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது. மீறி பயன்படுத்தினால் அவர்களுக்கு தண்டனை உண்டு, விற்பனை செய்பவர்களுக்கும் தண்டனை உண்டு. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது வந்து எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஆக்ட், ப்ரோஹிபிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் ஆக்ட், பெக்கா 2019 சொல்லுவோம். 2019 இந்திய அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரானிக் சிகரெட், வேப்ஸ், ஈட் நாட் பர்ன் டிவைசஸ் இதை எல்லாத்தையும் வந்து தடை செய்து ஒரு ஆணை வந்து பிறப்பிச்சாங்க. இந்த ஆணைப்படி எலக்ட்ரானிக் சிகரெட்டை நீங்கள் விற்பனை செய்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வந்து உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்தியாவில் யாரும் வந்து தயாரிக்கவும் முடியாது, தயாரித்தால் அதற்கும் இந்த சட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதற்கு தனியாகவே சட்டம் வந்து ஏற்றி இதை அமல்படுத்தி இருக்காங்க. அதனால் இன்றைக்கு புகையிலை சார்ந்த இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ், ஹீட் நாட் பர்ன் டிவைஸ் அந்த அளவுக்கு வந்து சந்தையில் புழக்கம் இல்லாமல் இருக்கிறது. இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து என்போர்ஸ்மெண்ட் ஸ்குவாடுன்னு சொல்லி ஒன்று நிறுவி அந்த ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஆணையையும் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்களுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட், மற்றைய லேபர், முனிசிபாலிட்டி, ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்கிற மாதிரி ஸ்குவாடை வந்து அமைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய முக்கிய வேலை வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளை சுற்றி 100 கஜத்தில் உள்ள புகையிலை பொருட்களை, போதைப் பொருட்கள் விற்பனை இல்லாமல் பார்த்துக் கொள்வது. ரெண்டாவது, தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்யாமல் தடை செய்யறது தான் இந்த ஸ்குவாடோட முக்கியமான குறிக்கோளா இருக்கு. நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த புகையிலை பொருட்களை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே மேம்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டை தடுக்கக்கூடிய சட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. வணக்கம் மக்களே. ஷோல சோ டைம் இப்போ 7:31 ஆகுது. அண்ட் இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அமையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் அப்கோர்ஸ். நம்ம ஷோவை நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கான எஃபி கேள்வியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? சோ இன்னைக்கு வந்து 8/29 நிறைய ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஒண்ணு கூடுது அப்படின்னு சொல்லலாம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, த விசார்ட் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாக்கி விளையாட்டின் மந்திரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஜர் தயான் சந்த் அவர்களுடைய பிறந்த தினம் இன்னைக்கு. சோ இந்த நாளை வந்து நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் இவர் பத்தினா ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ அந்த கேள்வி என்ன அப்படின்றது நம்ம ஆல்ரெடி எஃபில வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் கேள்வி என்ன அப்படின்னா, மேஜர் தயான் சந்த் அவர்களுடைய ஆட்டோ பயோகிராபி இருக்கு இல்லையா, சுயசரிதை, சோ அதனுடைய பெயர் என்ன அண்ட் இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கான இன்றைய கேள்வி. நான் கேள்வியை மறுபடியும் சொல்றேன், மேஜர் தயான் சந்த் அவர்களுடைய சுயசரிதையுடைய பெயர் என்ன அண்ட் இது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது?

சோ இந்த கேள்விக்கான சரியான பதில கண்டுபிடிச்சு நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் நம்ம போட்டிருப்போம். சோ அதுல கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. ஷோட எண்ட்ல சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவரை வந்து த விசார்ட் ஆஃப் ஹாக்கி, அதாவது ஹாக்கி விளையாட்டின் மந்திரவாதி அப்படின்னு எதனாலலாம் சொல்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம ஷோல. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்ப உங்களுக்காக ஏஆர் ரஹ்மான், இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், ரெஹானா, பென்னி இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக சிவாஜி படத்துல இருந்து வருது, கேட்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போட்டிய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தட அதிர்கிற

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:38 நிமிடம் ஆகுது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. வணக்கம் மக்களே, தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 29 மேஜர் தயான்சந்த் அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் மேஜர் தயான்சந்த் இவருடைய தலைமையில ஹிந்தி ஹாக்கி விளையாடின ஒரு காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவருடைய 16 வயசுல இந்திய போர்படையில சேர்ந்தது மட்டும் இல்லாம அப்ப பகல் நேரத்துல வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இரவு நேரத்துல வந்து விளையாட்டு பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு. இதுக்காகவே வந்து இவருக்கு சந்த் அப்படின்ற ஒரு பட்ட பெயருமே வந்து இருக்கு. சந்த் அப்படின்னா ஹிந்தில சந்திரன் அப்படின்றது வந்து நம்ம ஹிந்தில சந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. சோ இந்த நிலவு எப்ப வரும், இரவு நேரத்துல தான் வரும் இல்லையா. சோ இரவு நேரத்துல இவர் விளையாட்டு பயிற்சி பண்ணதுனால இந்த சந்த் அப்படின்ற ஒரு பட்ட பெயருமே வந்து அவருக்கு இருக்கு. அண்ட் சர்வதேச ஹாக்கி போட்டிகளில் விளையாடி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கோல்களை இவர் அடிச்சிருக்காரு. அண்ட் 1928 நடந்த ஒலிம்பிக்ல தயான்சந்த் அவர்கள் அடிச்ச 14 கோல்ஸ் மூலமா வந்து அதிக கோல்ஸ் அடிச்ச ஒரு வீரர் அப்படின்னு சொல்ற ஒரு பெருமையுமே வந்து அவருக்கு கிடைச்சது. சோ இத வந்து ஒரு நாளிதழ வந்து எப்படி குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அ கேம் ஆஃப் ஹாக்கி பட் மேஜிக். தயான்சந்த் இஸ் இன் ஃபேக்ட் த மெஜிஷியன் ஆஃப் ஹாக்கி. அதாவது இது வந்து ஒரு ஹாக்கி விளையாட்டே கிடையாது, இது வந்து ஒரு மாயாஜால மாதிரி இருந்தது. சோ தயான்சந்த் அவர்கள் வந்து சொல்ல போனா அந்த ஹாக்கி விளையாட்டோட ஒரு மந்திரவாதி மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய புகழாருமே வந்து சூட்டியிருக்காங்க. அண்ட் 1932 ஒலிம்பிக் போட்டியில அமெரிக்காவா 1-64 அண்ட் ஜப்பானா 1-11 அப்படின்ற இந்தியா வந்து வீழ்த்தினாங்க. சோ இதுல தயான்சந்த் அவர்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோல்கள் வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் அவருடைய சகோதரர் ரூப் சிங் 13 கோல்கள் வந்து அடிச்சாங்க. சோ இவங்கள ஹாக்கி ட்வின்ஸ், அதாவது ஹாக்கி இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சோ இவர் ரிலேட்டடான கேள்விதான் வந்து இன்னைக்கு நம்ம ஷோல உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். மேஜர் தயான்சந்த் அவர்களுடைய ஆட்டோபயோகிராபி, சுயசரிதையுடைய பெயர் என்ன? சோ இது வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதில கண்டுபிடிச்சு சீக்கிரமா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க.

15 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்க மக்களே, தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து ஆல்ரெடி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. மேஜர் தயான் சந்த் அவர்களுடைய அந்த ஆட்டோபயோகிராபி சுய சரிதை, அதனுடைய பெயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு, அது எந்த வருஷம் வெளியிடப்பட்டது அப்படின்றதையும் வந்து நீங்க கண்டுபிடிச்சு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜ்ல கமெண்ட் செக்ஷன்ல, அதாவது வணக்க மக்களை போஸ்டர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. மேஜர் தயான் சந்த் இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹாக்கி ஸ்டிக்ல வந்து பந்தை எடுத்துட்டு அழைக்கப்படுறாரு. மூன்றுல நடந்த வெய்டன் கோப்பை இருக்கு இல்லையா, அந்த இறுதி போட்டி தான் வந்து தன்னுடைய சிறந்த போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தயான் சந்த் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 1936 நடந்த பெர்லின் ஒலிம்பிக்ல ஜெர்மனிக்கு எதிரான இறுதி போட்டியை ஹிட்லர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ அதுல தயான் சந்த் வந்து ரொம்ப சிறப்பா விளையாடி இந்தியாவுக்கு வெற்றி தேடி கொடுத்திருக்காரு. சோ இதை பார்த்து வியந்து போன ஹிட்லர் தயான் சந்துக்கு மேஜர் பதவியும் ஜெர்மனி நாட்டோட குடியுரிமையும் சொல்லிட்டு இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஆனா அதை எல்லாத்தையுமே பணிவா மறுத்துட்டாரு. சோ இவர் வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருது, துரோணாச்சாரிய விருது அண்ட் பத்மபூஷன் மாதிரியான விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. சோ இவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம தேசிய விளையாட்டு தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றத வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். சோ இவருடைய கேள்வியை தான் நான் கேட்டிருக்கேன். கேள்வியை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். மேஜர் தயான் சந்த் அவர்களுடைய ஆட்டோபயோகிராபியோட பேரும் அது வந்து எப்போ வெளியிட்டாங்க அப்படின்றதையும் சேர்த்து ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற எஃபி பேஜ்ல வணக்க மக்களை போஸ்டர் கீழே உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1200

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்க மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு ஷோல உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மேஜர் தயான்சந்த் அவர்களுடைய ஆட்டோ பயோகிராபி சுயசரிதையுடைய பெயர் என்ன? சோ இது வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில் கோல் அப்படின்றதுதான் வந்து அவர் ஆட்டோ பயோகிராபியோட பேரு. அண்ட் இது வெளியிடப்பட்டது 1952. சோ இந்த சரியான பதில FB யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், ஆரூர் கொடிக்கால் பாளையம்லிருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன், ராஜபாளையம்லிருந்து பிரபு வீரா, பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம், நெம்மேலி ஆர் நந்தகுமார், மதுரை சோ சண்முக சுந்தரம், தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ஏ ஹரிஹரன், அரியலூர்லிருந்து வீரதுரை அண்ட் ராமகிருஷ்ணன், கொழுமம் கொண்டான்லிருந்து அந்தோணிராஜ், சென்னையிலிருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அண்ட் பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கெடார் அன்பு அண்ட் பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், மகாராஜ் கீர்த்தன் பூரி கோஸ்வாமி, லக்ஷ்மண் தேவி கோஸ்வாமி, நர்கோரா சத்தீஸ்கர் சே அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில கொடுத்திருக்காங்க. அண்ட் புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணேஷ்மா, அண்ட் காரைக்கால் மேல் ஓடுதுரை எஸ் சேப்பு விஜயராகவன், மயிலை பட்டாபி கண்ணன் சங்கரி, ரவிமாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, அண்ட் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளர், அண்ட் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை. சோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய விஷயம் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம பாட்டு கேட்கலாமா? உங்களுக்காக போக்கிரி படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த 2 நாள் பயணத்தின் போது அவர் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். இது பிரதமர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் 4வது பயணமாகும். இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 21 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தனர். இதனிடையே 100க்கும் மேற்பட்டோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க நகரின் ஒயிட் டவுன் பகுதியில் உள்ள துய்மா வீதியில் போக்குவரத்திற்கு தடை செய்யவும், ரோமன் ரோலன் வீதியில் ஒரு பக்கம் மட்டுமே இருசக்கர வாகனங்கள் நிறுத்தவும் காவல்துறை முடிவு செய்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனை ஒட்டி இன்று மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகின்ற 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் 121வது பிறந்த நாளையொட்டி ஹாக்கி பெங்கால் வருடாந்திர விருது வழங்கும் விழாவை கொல்கத்தாவில் இன்று நடத்துகிறது. விழாவில் வங்காளத்தில் ஹாக்கியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த வீரர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள், பத்திரிகையாளர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று நடைபெறும் பெண்கள் டி20 ஆசிய கோப்பை குரூப் பி போட்டியில் இலங்கை அணி ஐக்கிய அரபு

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. ஆக்சுவலா இங்க வந்து நம்ம ஆர்ஜே ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம புதுச்சேரியோட சிறப்புகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம புதுவை ஷோல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
2: 2.8 உங்களுக்கு இந்த அன்பான வணக்கத்தை சொல்றது ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய நான். இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல நாம எந்த ஊருக்கு வந்திருக்கோம், எந்த ஊரோட சிறப்பை தெரிஞ்சுக்க போறோம், எந்த ஊரோட பெருமையை தெரிஞ்சுக்க போறோம், வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரியாங்குப்பம் பகுதியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமாங்க, சொன்ன மாதிரி அரியாங்குப்பம் பகுதியில நிறைய கோவில்கள், சர்ச்சுகள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள், சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம கூட சுவாரஸ்யமா பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் ஒருத்தங்க நேயறாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ சார், குட் மார்னிங். என்னோட பேர் வந்து குமார். நான் வந்து இங்க முருங்கம்பாக்கத்துல இருந்து வரேன். நான் அதான் இப்ப அரியாங்குப்பம் மார்க்கெட்டுக்கு வந்தேன், ஷாப்பிங்க்கு வந்தேன், அப்ப அதான் மீட் பண்ணி இந்த மாதிரி.
2: ஓகே சார், இப்ப அரியாங்குப்பம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு முருங்கம்பாக்கத்துல இருக்கீங்க. அரியாங்குப்பம் மார்க்கெட்டுக்கு ஏன் வரும், ஏன் முருங்கம்பாக்கத்துல மார்க்கெட் இல்லையா, பர்டிகுலரா எதுக்கு அரியாங்குப்பம் மார்க்கெட்?
3: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன பாண்டி மாதிரி வச்சுக்கோங்க, அங்க கிடைக்காதது எதுவுமே கிடையாது. ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணமா, ரிலாக்ஸ் பண்ணமா, மூணு பீச் இருக்கு. பாண்டில ரெண்டு பீச் தான் இருக்கு, அரியாங்குப்பத்துல மூணு பீச் இருக்குது. மூணு பீச்ல நீங்க ரிலாக்ஸா உங்களுக்கு என்ஜாய் பண்றோம். ஈடன் பீச் இருக்கு, இல்ல உங்களுக்கு பிஷ் ஃப்ரெஷ்ஷா பிஷ் வாங்கணுமா வீராம்பட்டம் பீச் இருக்கு, இல்ல நீங்க நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமா இது ரூபி பீச் இருக்கு, உங்களுக்கு என்னதான் இல்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வந்து பாண்டி மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட். சோ அதோட மினி மார்க்கெட், ஒரு சின்ன மார்க்கெட் தான் அரியாங்குப்பம் மார்க்கெட். அங்கேயுமே எல்லாமே கிடைக்கும்.
2: அரியாங்குப்பத்துல வந்து அனைத்து விதமான காய்கறிகளும் அந்த மார்க்கெட்ல கிடைக்குமா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குமா?
3: எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், மார்னிங் தான் வந்து இறங்கும். இப்ப பாண்டி மார்க்கெட்ல இருந்து காலையில வந்து இறங்குதோ சேம் லைக் தட் அரியாங்குப்பம் மார்க்கெட்ல மார்னிங் வந்து இறங்கும்.
2: ஓகே சார், அப்ப நீங்க சொல்றதபடி பாத்தீங்கன்னா அரியாங்குப்பம் வந்து ஒரு சின்ன பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்களா?
3: ஆமா ஆமா, கண்டிப்பா அது ஒரு சின்ன பாண்டி. ஆக்சுவலி நிறைய ஒரு பழைய நிகழ்வுகள்லாம் அங்க நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நீங்க அரிக்கமேடுவாங்களா, அரிக்கமேடுனா ரொம்ப வருஷமேடு, அது ஒரு போர்ட். இப்ப பாண்டிச்சேரியில போர்ட் இருக்குது, அது வந்து பாண்டி மெரினா பீச் அந்த சைட்ல இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க போர்ட் பிரிட்டிஷ் காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அரிக்கமேடு தான் போர்ட்.
2: ஓகே சார், அப்ப வந்து ஒரு வரலாற்று சிறப்பு இடம் அப்படின்னு சொல்றது அரியாங்குப்பத்துல அரிக்கமேடு சொல்லலாம் அப்படிங்களா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஓகே சார், இப்போ அரியாங்குப்பத்துல இந்த விஷயத்துக்காக சுற்றுலா பயணிகள் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது என்ன சார்?
3: ஆக்சுவலி அரியாங்குப்பம், அரியாங்குப்பத்தை விட அரியாங்குப்பம் உள்ள போனீங்கன்னா, கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா வீராம்பட்டம் இருக்கு. வீராம்பட்டத்துல நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது.
2: இப்ப அரியாங்குப்பத்துல இருந்து வீராம்பட்டத்துக்கு எப்படி போனோம்?
3: நீங்க அரியாங்குப்பம் என்டர் ஆயிட்டு நீங்க ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா போனாலே பீச் ரீச் பண்றதுக்கு முன்னாடி வீராம்பட்டம்.
2: ஓகே சார், இப்போ அரியாங்குப்பத்துக்கு நம்ம பாண்டியில இருந்து ஒரு 6 கிலோமீட்டர், ஒயிட் டவுன்ல இருந்து 6 கிலோமீட்டர் சவுத் நோக்கி வந்தா அரியாங்குப்பம் இருக்கு. இப்ப கடலூர்ல இருந்து நார்த் நோக்கி ஒரு கடலூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்துல அரியாங்குப்பம் இருக்கு இல்லையா? இப்ப வெட்டியூர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க உள்ள கிராஸ் பண்ணி வரணும்னாலும், இல்ல உள்ளூர்ல இருந்து வெளியில எங்கேயாவது போன நடத்தாலுமே அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் அரியாங்குப்பம் இருக்கு இல்லையா?
3: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
2: இப்போ வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு உள்ளூர்ல இருந்து இருக்கிற சென்டர் பாயிண்ட் அரியாங்குப்பம் போது அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு?
3: ஸோ அங்க இருக்கிற ஸ்பெஷல்ஸ் பாருங்க. ஸோ இப்ப வந்து இங்க வந்து பாண்டி காலேஜ் ரொம்பவே ஃபேமஸ் ஆன சொல்ல, பட் ஈடன் பீச்ல நீங்க ஃப்ரெஷ் கிடைக்கும், ஃப்ரெஷ் சீஃப் ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்க கிடைக்கும். சம்மர் ரிலாக்ஸ் ஸ்பாட், ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா வெயிட் அடிக்கும் மாதிரி கிடையாது. ஏன்னா பாண்டி பீச்

0: வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ரிவர், இன்னொரு பக்கம் சின்ன சாரி ஒரு குட்டர், அது இல்லாம ஒரு மரத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சார். ஓகே ஓகே சார், இந்த சரியா ஆக்சுவலி முன்னாடி இருந்ததை விட இப்பதான் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமா டெவலப் பண்ணிருக்காங்க. ஏன்னா வீராம்பட்டினம் அந்த அரியா குப்பம் எத்தனை ஃபேமஸ் எடுக்கிறது ஒரு மீட் பாண்டி மாதிரி அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி நிறைய ஒர்க்கும் தான் இருக்கு, அது முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்குது, ரோடும் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் ஸோ பர்ஃபெக்ட். ஓகே ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி புதுசா ரோடு போட்டதுனாலே அங்கெல்லாம் நல்லா வளர்ந்து போகுது, இடமுமே பாக்குறதுக்கு சுத்தி எல்லாமே எல்லார் வீட்லயும் மரங்கள் இருக்கு, இடமுமே பசு எந்த அளவுக்கு இந்த ரோட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உள்ள வந்த அளவுக்கு பசுமையாவும் இருக்கு. அந்த பசுமையா எல்லாருமே வீட்டு மரம் வழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க. ஏன் இட்ஸ் சோ குட், நீங்க நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க ஃபாரினர்ஸ், நீங்க ஒயிட் பண்ணுங்க ஒயிட் டவுன் சைட் தான் நீங்க வந்து அங்க இருக்கிற ஃபாரினர்ஸ் தான் உங்க வீட்டுல இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிலாம் மத்தவங்க சின்ன ரெஸ்டாரண்ட்ல சின்ன செடி வச்சிருக்காங்க, பட் மாதிரி அப்படி எல்லா வீட்லயும் மரம் வழக்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த இடத்த முடிச்சிருக்கிறாங்க, இட்ஸ் அப்ரிஷியேட் தட். ஓகே ஓகே சார், ஏன்னா மரம் வளர்க்கறது ரொம்ப முக்கியம், எந்த பசுமையா பார்த்து சுற்றுச்சூழல் நல்லா இருக்கிறது மரத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அரியாங்க பகுதி அப்படின்னு சொல்றது இருக்கு, ஆறும் இருக்கு மக்களும் இருக்கு, ஒரு நல்ல இப்போ கிளைமேட் தான் இங்க இருக்கு. இப்போ கிளைமேட் இஸ் ஏன்னா இப்போ நீங்க மண் சொல்லிட்டு ஜஸ்ட் பாண்டி பீச்சுக்கு வாக்கிங் போகலாம், அந்த ஸ்பாட் பக்கம் போட்டோஸ் எடுக்கு, நீங்க அறியாம ஃபிஷிங் பண்ணலாம், தென் போகலாம் பீச் ரிலாக்ஸ் ஃப்ரெஷ்ஷாக சீஃபுட் அப்படி சாப்பிட்டா அரிக்கமே இருக்கு, அரிக்கத்தை போய் டேக்ஸ் பண்ணலாம், ஒரு ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ் இருக்குது அது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இப்போ நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரோட்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ காலேஜ் ஸ்கூல் போகிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. நிறைய வளரும் இளைஞர்களை உள்ள ஒரு ஊராக வந்து அரியாங்குப்பம் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அரியாங்குப்பம் நீங்கள் வெளியில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன தெரியும், ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறீங்க, உள்ள ஒரு சிட்டியே ஏன்னா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்கூல்ஸ் இருக்குது, அது ஒண்ணுல அரௌண்ட் 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பிரைவேட் ஸ்கூல், அது இல்லாம ஒரு ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்கு, அது தெரியுமா சார், இட்ஸ் 300 இயர்ஸ் ஓல்ட் சர்ச், அவ்வளவு பழமையான ஒரு சர்ச். அந்த மாதிரி ஓகே ஓகே சார், பிக் ஷெடியூல்ல காலையில கூட்டதுக்காக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக மிக்க நன்றி சார், ரொம்ப நன்றி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: Vice President C.P. Radhakrishnan has extended his greetings on the occasion of National Sports Day today. In a social media post, Mr. Radhakrishnan paid tribute to Indian hockey legend Major Dhyanchand and said that the spirit of determination, discipline and excellence defines Bharat's sporting culture. He noted that the nation's growing sports ecosystem reflects the commitment to nurturing talent at every level. And now for a look at today's newspapers, it's over to Sarabjit Kaur.
1: Thank you, Anuja. The rising number of missing people in Nepal flash flood disaster captures the headlines in all the dailies today. India mounts a major tracing and relief operation while Nepal allows foreign experts to join search operation, writes the Pioneer. As New Delhi pushes for reform of global institutions including UN, IMF and World Bank, a headline in the Economic Times says BRICS set to adopt framework for supply chain cooperation. The Times of India headline states, junk food will soon have labels warning of high salt, sugar and fat with red hexagonal warnings on the front of food packages. India signs javelin procurement deal with US, boosts defence cooperation, writes the Hindu. And finally, after Norway crown, Pragananda overcomes odds to become first Indian to win the coveted Grand Chess Tour, writes Hindustan Times and all the other dailies. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyz Republic beginning today to enhance economic and defense cooperation. India signs deal with United States to procure Javelin anti-tank guided missile systems. Death toll in Nepal flash floods rises to 579, while 1,924 people still missing. India steps up humanitarian assistance to neighbouring country. Government to introduce fortnightly sugar allocation system from next month to ensure availability of sugar in market on time. And India's Velavan Senthil Kumar wins PSA Budapest Squash Open title, beating Bulaj Farkas of Hungary. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashvani Puducherry, Neeram 8 Mani 30 Nimidam.
3: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஷோ நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே மேக்ஸ் அரியாங்குப்பத்துல இருந்தா பேசிட்டு இருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அந்த ஊரோட சிறப்புகள் எல்லாம் கேட்டு நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அவங்க கிட்ட இப்ப நம்ம பேசிடலாம்.
6: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 ஆர்ஜே மேக்ஸ் ஆகிய யாங்கோட அரியாங்குப்பத்துல தான் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் நம்ம அரியாங்குப்பத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அரியாங்குப்பத்தோட சிறப்புகளை பற்றி, அரியாங்குப்பம் ஊர் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் சதீஷ்.
6: சதீஷ் சார், அரியாங்குப்பத்துல எத்தனை வருஷமா இருக்கீங்க?
7: அரியாங்குப்பத்துல நான் ஒரு 20 இயர்ஸ் சார்.
6: ஓகே சார், 20 வருஷமா இருக்கீங்க. அரியாங்குப்பம் வந்து இந்த 20 வருஷத்துல, 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அரியாங்குப்பமும் இப்ப இருக்க அரியாங்குப்பம் எவ்வளவு மாறி இருக்கு?
7: முன்னாடி பார்த்த வரைக்கும் முன்னாடி வந்து இப்ப டிராபிக் எல்லாம் இருக்காது, முன்னாடி வந்து நம்ம ஃப்ரீயா போலாம் வரலாம். இப்ப முன்னாடி வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போய் அங்க மாதா கோயில் அண்டதான் இருக்க மாதிரி இருக்கும். இப்ப வந்து இங்க பஸ் ஸ்டாப் வந்துருச்சு, நிறைய புதுசா இங்க பஸ் ஸ்டாப் ஸ்கூல் நிறைய ஸ்கூல் வந்துருச்சு. அப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துச்சு, ரோடு பெருசாக்கிட்டாங்க. அப்போ இப்ப கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருக்கு, ஃபுல்லா போறதுக்கு வர்றதுக்கு. பஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயா ஒரு இடம் தான் நிற்கும். இப்ப பஸ் எல்லாம் கரெக்டா நிக்குது, பஸ் ஸ்டாப் எல்லாம் நிக்குது. நம்மளுக்கு இது சென்டரான பிளேஸ்ன்றதால இங்க நிறைய விஷயம் இங்க நிறைய இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ அரியாங்குப்பம்ன்றது பாத்தீங்கன்னா சிட்டின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா இங்க நீங்க ஒன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் உள்ள போனீங்கன்னா

0: வில்லேஜ் ஃபீல்ல, வில்லேஜ் ஃபீல்ல நிறைய கிடைக்கும். நிறைய இன்னும் வந்து அந்த கிராமத்து ஃபீல்லாம் உள்ள நிறைய இருக்கு. எங்க வீடே இப்போ அங்கதான் இருக்கு, அங்க சிட்டி வீடு தான் இப்போ மெயின்ல இருக்கு, எங்க வீடா நான் அங்கதான் இருக்கு.
1: ஓகே சார், இப்போ வந்து அரியாங்குப்பம்ன்றதே வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு டவுன் ஏரியா மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளக்குள்ள போகும்போது விவசாய நிலங்கள் அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கான ஃபீலும் அது உள்ள இருக்கு.
0: நம்மளுக்கு இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம சிட்டியில இருக்கோம், இப்ப நம்ம வில்லேஜ் இப்ப நிறைய பேருக்கு தோணும் இல்ல பாத்தீங்களா, நம்ம வில்லேஜ் சிட்டில இருக்கோம், நம்ம வில்லேஜ் லைஃப் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஆனா எனக்கு வந்து நான் சிட்டி லைஃபும் ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணும், வில்லேஜ் லைஃபும் ஃபீல் பண்ற மாதிரி,
1: டூ இன் ஒன்.
0: அதனால வந்து எனக்கு இந்த என்னதான் இருந்தாலும் நம்ம பிறந்து வளர்ந்த ஒரு இடம் இல்லையா அது, அது எனக்கு அதனால நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் தான்.
1: ஓகே சார், இங்க இப்போ புதுச்சேரியில அரியாங்குப்பத்தை பத்தி இம்பார்ட்டண்டா சொல்லணும், எங்க அரியாங்குப்பம் ஏரியால எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான சிறப்பான இடங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி சிறப்பான சுற்றுலா தலங்கள்லாம் இருக்கு அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க?
0: அரியாங்குப்பம்னு இருந்தாலே ஃபர்ஸ்ட் எங்க மைண்ட்ல வரது பார்த்தோன்னா வீராம்பட்டம் கோயில் தான். ஏன்னா எப்பவுமே இருந்தாலும் அரியாங்குப்பம்ன்ற இப்ப எங்க ஊருக்கு அது ஸ்பெஷல், ஆனா வெளியா எங்க ஊரோட வெளியாலாம் நிறைய பேர் அங்கிருந்து வருவாங்க, லாங்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வருவாங்க. ஏன்னா வந்து எனக்கு வந்து குலதெய்வ சாமியா வந்து பாத்தீங்கன்னா செங்கனி அம்மன் தான். ஏன்னா அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்கே இருக்கு, செங்கனி அம்மன் சொல்லிட்டு ஆரோவில் சைட்ல இருந்து அங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க பீச்ல அடிச்சுட்டு வந்துதான் இங்க வந்து அவங்க சேர்ந்தாங்க. அது வீட்டுல சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல, அதை வச்சு தெரியும். அதனால ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலா இருக்கும். அதே மாதிரி வந்து மாதா கோயில் இருக்கு. இப்போ மாதா கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் வந்தவர், அங்க எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கும். நீங்க எப்போ வந்தாலும் வந்து அவங்க ஏதாச்சும் இப்போ இவங்க தான் போனோம் பிரார்த்தனைகள் போவோம், இப்போ நான் இவங்க போனோம் அவங்க போனோம்லாம் கிடையாது, யாரா இருந்தாலும் அங்க போய் பீஸ்ஃபுல்லா உட்காந்துனா நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துன்னா நம்ம மனசுல கஷ்டத்தெல்லாம் விட்டு இப்ப நம்ம எங்க அங்க இப்ப வீராம்பட்டம் கோயில் எப்படி போறோமோ அதே இங்க வந்து நம்ம பீஸ்ஃபுல்லா போகலாம். இப்ப கூட இப்ப வேளாங்கண்ணிக்கு போயிட்டு இருக்காங்க, எல் டெய்லிக்குமே ஒரு ஒரு ஆள் அன்னதானம் போடுறாங்க, எல்லாருமே இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அன்னதானம் போட்டு போறாங்க. எல்லாம் ஒரு அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கும். இப்ப நான் கூட நேற்று பாத்தீங்கன்னா ஒரு என்னால முடிஞ்சது ஒரு 2 பேருக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்கான ஒரு விஷயம் சார். இப்போ அரியாங்குப்பத்துல வந்து இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் இப்போ வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கும் இல்ல உள்ளூர்ல இருந்து வெளியில போறவங்களுக்கான இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு
0: சார்? பஸ் ஃபெசிலிட்டி பஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீராம்பட்டினம் உள்ள போறதுக்கு எல்லாம் பஸ் வந்து ஒரு ரொம்ப ரேர் தான், ஏதாவது ஒரு 2 பஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப பர் டேக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஒரு 4-5 தடவை பஸ் உள்ள போயிட்டு வருது,
1: எவ்வளவு 2 மணி நேரத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பஸ்
0: ஆமா போயிட்டு வருது. அதனால வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து இங்க வந்து பஸ் ஸ்டாப்ல இங்க இறங்கி இங்க இருந்து பாண்டிக்கு போறவங்களோ இல்ல இந்த கடலூர் சைட்ல போறவங்களோ இப்ப எல்லா எந்த சைட்ல போனாலும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இப்ப அதிகமா இருக்கு.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே சார். இப்ப வந்து இங்க சுற்றுலா பயணிகளை இருக்கிற மாதிரி என்ன சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து படகு சவாரி இருக்கு, இப்ப சுண்ணாம்பாறு படகு சவாரி வந்து நம்மளோட அரியாங்குப்பத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அந்த மாதிரி ஏன்னா அது அந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை இருக்கிற அளவுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க அரியாங்குப்பத்துல இருக்கு?
0: இந்த இப்ப நீங்க அரியாங்குப்பத்துல இருந்து இப்ப நியர்பை பாத்தீங்கன்னா இப்போ நோனாங்குப்பம் போட் ஹவுஸ் இருக்கு, இப்ப அப்படின்னா வீராம்பட்டினம் ஈடன் பீச் இருக்கு. இப்ப அங்கேயுமே பாத்தீங்கன்னா இப்ப போட் ஹவுஸ் எல்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க, அங்கிருந்து சுத்தி காமிக்கிறாங்க. ஈடன் பீச் போனா ஒன்னும் நல்லா இருக்கும், ஒன்னும் நல்லா அங்க பார்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் வீராம்பட்டினத்துல போயிட்டு ஆனா மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, வீராம்பட்டினம் சாமி கும்பிட்டுட்டு அந்த பீச்ல போயிட்டு நம்ம உட்காந்துன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்டுல எங்க சண்டை போட்டாலும் சரி எதுவும் பண்ணாலும் அங்கே உட்காந்துருவேன்.
1: ஓகே ஓகே சார், இப்ப இந்த அரியாங்குப்பம் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இந்த அரியாங்குப்பம் மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு கிரௌட் இருக்கு. இப்ப நம்ம உள்ள வரும்போதே நம்ம முதல்ல ஒரு நேர்கிட்ட பேசிட்டு அவ்வளவு கிரௌடா இருக்கு அந்த இடத்துல, நிறைய பேர் காய்கறி வாங்குறாங்க கொடுக்குறாங்க. இன்னும் அரியாங்குப்பம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இர்சாம்பாளையம் சைட்ல இருந்து எல்லாம் வந்து விளைநிலங்களை விளைய வச்சு காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வந்து அரியாங்குப்பம் கொடுக்கறது, ஒரு பக்கம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வாங்குறாங்கன்னு இருக்கு இல்லையா, இவ்வளவு பெரிய மார்க்கெட்டு, இந்த மார்க்கெட் எப்படி வந்து மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு, அந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷல் என்ன?
0: மார்க்கெட்டோட மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அரியாங்குப்பம் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனா 9R மண்டபம் இந்த சைட்ல வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நோனாங்குப்பம் இது வந்து உருங்க பாக்க எல்லாம் சென்டராவே. இப்போ பாண்டிக்கு போயிட்டு சில பேர் வாங்க முடியாது, பாண்டிக்கு போக முடியாதுங்க இங்கதான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா வந்து இப்போ பாண்டியில இருக்கிற ஒரு 50% இங்க எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு, எல்லாமே வந்து கம்மியான ரேட்ல எல்லாமே கிடைக்கும், கீரையில இருந்து ஓவரால் எல்லாமே கிடைக்கும். மல்லிக்கடையும் இங்க இருக்கு. இப்போ மல்லிக்கடல இப்ப எல்லாம் அங்க இருக்கிற மல்லிக்கடை ஃபெசிலிட்டி அப்படின்னா இப்போ வயசானவங்க வந்து வந்தாங்கன்னா எடுத்துட்டு போக முடியாது, அவங்களே டோர் டெலிவரி வீட்லயே பண்ணிட்டுவாங்க. இப்ப அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் எல்லாமே வந்துருச்சு. அதனால மார்க்கெட்ன்றது ஒரு அரியாங்குப்பம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தான்.
1: இந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கு? இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல், இப்போ நீங்கள்

0: எஜுகேஷனை பத்தி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கல்லூரி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் போறது வரது நம்ம இங்க ரோட்லயே பாக்க முடியுது அப்படின்னும் போது, இப்ப இந்த ஏரியாவுக்கான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் மாதா கோயில் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம, ஆனா இப்பெல்லாம் இப்ப இருக்கிறதுக்கும் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் இப்ப எவ்வளவு மாறிடுச்சு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு வந்து போய் பாக்கலாம், அங்க எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70% வரைக்கும் அவங்க எல்லாமே பார்த்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் தான் அவங்க ஜிஎஸ்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இங்கேயே பார்ப்பாங்க, மிக்சியே எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப கேர் பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது ஒரு இதுனா உங்க வீட்டு அட்ரஸ்ல இருந்து எல்லாம் நோட் பண்றதுல இருந்து நம்மள ரிமைண்ட் பண்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப இப்ப நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்கும் இப்ப நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும். அப்போ இல்ல அப்ப இங்க அறியாமத்தை எடுத்துக்கிற போது கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி சுற்றுலா பயணிகளை கவர மாதிரி எல்லாமே இருக்கு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு ஓவராலாவே. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இல்லாத ஒண்ணு இல்ல அப்படின்னா சொல்ல முடியாது. நான் அதே வந்து நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி 90% எல்லாமே இருக்கு, எங்களுக்கெல்லாம் தேவையெல்லாம். ஓகே ஓகே சார், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்த மாதிரியான பிஸி ஷெட்யூல் டைம்ல எங்களுக்காக உங்களோட டைம்ல நீங்க ஒரு வேலையா போயிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, நான் வந்து எஃப்எம்ல பேச சொல்லி கேட்டு எனக்காக டைம் ஒதுக்கி பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நம்ம புதுவை, நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே மேக்ஸ் வந்து அரியங்குப்பத்தில இருந்து அந்த ஊரோட சிறப்புகள் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப பேசலாம்.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ 92.8 நம்ம புதுவை ஷோவோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோம். அரியாங்குப்பத்தை பத்தி நிறைய விஷயத்த நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நிறைவா நம்ம கூட ஒரு நேர் ஒருத்தவங்க பேச போறாங்க, அரியாங்குப்பத்தோட சிறப்பை பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பிரதீப் ராஜ்.
4: பிரதீப் ராஜ் சார், எத்தனை வருஷமா அரியாங்குப்பத்துல இருக்கீங்க?
5: ஒரு 7 வருஷமா அரியாங்குப்பத்துல
4: இருக்கு. கடந்த 7 வருஷமா நீங்க அரியாங்குப்பத்துல இருக்கீங்க. 7 வருஷத்துல முன்னாடி அரியாங்குப்பம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு?
5: ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இப்போ அரியாங்குப்பமே வந்து ஒரு பாண்டி மெயின்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிரியேட்டட்.
4: இப்போ எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? இந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை வச்சா?
5: இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்புறம் எல்லாமே பாண்டி போகணுன்ற அத்தியாவசியமே இல்லை. நமக்கு இல்லத்தையே நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவாக மாறிடுச்சு அரியாங்குப்பம்.
4: ஓகே சார். இப்போ முன்னாடி பேசின நேர் கூட சொல்லியிருந்தாங்க, டூரிசமுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு, ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேற என்ன விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி?
5: நானும் இங்கே டூரிஸ்ட்றதுக்கு தான் ரொம்ப இதுவாக பார்க்குறேன். ஏன்னா ஃபோட்டோஷூட்டுக்குலாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ரூபிக் பீச்சு, ஏட்டன் பீச்சு அதெல்லாம் அதிகமாக வந்துட்டு தான் வந்துருச்சு.

0: இப்போ டூரிஸ்ட்டுக்கு நான் இதை பார்க்குறேன். அப்புறம் சர்ச்சு, வீரபட்டினம் கோயில், அதுக்கு போகிறவங்களும் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்த மொதல் டெவலப்மெண்ட் தான் தெரியும். ஓகே சார், இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகம் வந்து ஒரு வளர்ந்த ஒரு பாண்டிச்சேரி ஒரு நல்ல வளரக்கூடிய வளர்ந்த ஒரு ஊராகவே நம்ம பார்க்குறோம். முன்னாடி பேசுகிற மாதிரி அவர் சார் இங்கே வர ஒரு பெரிய மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் எப்போதுமே க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நிறைய விதமான மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இடமாவே இருக்கு இல்லையா? ஆமாம், நிறைய பேருமே வந்துட்டு தான் இருக்காங்க மார்க்கெட். கிராமத்தில் இருக்கவங்களே வந்துட்டு நிறைய அவங்க வந்துட்டு இருக்காங்க. சரியா காலையில் வந்துட்டு ஓகே சார், உங்களோட பிஸி ஷெடியூல் எங்களுக்கு வந்து தெரிஞ்சதுக்காக மிக்க எஃப்எம் ரெயின்போ புதுவை சார்பாக. நேர்களே, நம்ம புதுவை ஷோ வந்து அரியாங்குப்பத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அரியாங்குப்பத்தை பற்றி சிறப்பை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பகிர்ந்து அரிக்கமேடு, இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற சிஸ்டம்ஸு, ரோட் ஃபெசிலிட்டிஸு, ஊரில் இருக்கிற சுற்றுலா தலங்கள், கோவில்கள், இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம புதுவை உங்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்து அப்புறம் மீண்டும் ஒரு புதுவையில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறவர் வாய்ப்பாக சொல்லிக்கிறது ஆகிய மேக்ஸிமம் வால்யூம் மேக்ஸிமம் நேரத்தில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஆர்ஜே மேக்ஸ் அரியாங்குப்பத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாமே அந்த ஊர் மக்களின் வாயிலாக வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்ஜே மேக்ஸ்க்கும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண மக்களுக்கும் வந்து நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நிறைவாக கோயில் திரைப்படத்திலிருந்து

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: ஏய், இங்க தாதா கிங். இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
0: நேரம் 8:55. தொடர்வது
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால்
0: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
6: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமா உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலா எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்பவுமே இறுக்கமா உடை அணியறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணியிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணியிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்களாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்களாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நேரம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றி

0: என் நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சமூக ஊடக பதிவில் இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் சந்திற்கு மரியாதை செலுத்தியுள்ளார். உறுதிப்பாடு, ஒழுக்கம் மற்றும் சிறப்பான உணர்வு பாரதத்தின் விளையாட்டு கலாச்சாரத்தை வரையறுப்பதாக தெரிவித்த அவர், இந்திய விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் தொடர்ந்து பிரகாசித்து வருவதாகவும் நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்த பஞ்சாப் இல்லாமல் விக்சித் பாரதமாக மாற முடியாது என்றும், பஞ்சாப் விவசாயிகளின் நலன்களில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது என்றும் மத்திய வேளாண் விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள பாபா பஹலாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 6 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். இப்பயணத்தின் போது அவர் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேலும் முதலீடு வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் வணிகத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்திய ராணுவத்திற்கு ஈட்டு பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்காக இந்தியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்திய ராணுவத்திற்கான அமெரிக்க ஆதரவின் ஆழத்தை நிரூபிக்கிறது என்றும், நமது பாதுகாப்பு தொழில்கள் ஒன்றிணைந்து செயல்பட புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது என்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையிலான 3வது வந்தே பாரத் ரயில் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இது ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 21 தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்றிரவு சென்னை வந்து சேர்ந்தனர். இதற்கிடையே 100க்கும் மேற்பட்டோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரெஞ்ச் டைம் இப்போ 9:15 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம் வாட்ஸ்அப் மூலமா. சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடிப்பா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, சிங்கார வயலின் படத்துல இருந்து கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம FM ரெயின்போல. சோ நிகழ்ச்சியில முதல் நேயருக்கு என்ன பாடல் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனாக்காக தான் வந்து முதல் பாடல் வருது, மின்னலை படத்துல இருந்து. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:16 நிமிடமாகுது. ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஷோல நேயர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சப்பட்ட வாட்ஸ்அப் மூலமா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நேயர் யாரு அப்படின்னா, கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. சோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நலமா இருக்கேன், அண்ட் நீங்களும் நலமா தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட. சோ இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் காத்திருக்க நேரமில்லை படத்துல இருந்து வருது, கேட்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ இணைய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா உன்ன நினைச்சையும் பாட்டு படிச்சையும் படத்துல இருந்து பாட்டு வருது. சோ இந்த பாடலை யார் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கடலூர் மஞ்சுக்குப்பம்ல இருந்து சந்திரமோகன். அண்ட் இந்த ஷோல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ இணைய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கேரளா இடுக்கி மாவட்டம்ல இருந்து குமார். சோ இவங்க விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் கிழக்கு கரை படத்துல இருந்து வருது. நீங்களுமே இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எந்த படத்துல இருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: எனக்கென பிறந்தவர்

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மத்திய அலை 1215 கிலோ ஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போல. சோ நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பர் சூப்பரான பாட்டா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப்ல. சோ அடுத்ததா வந்து நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, தெற்கருப்பில இருந்து மணிகண்டன். சோ சின்ன பசங்க நாங்க படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஷோல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு நம்பருக்கு.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா சின்ன ஜம்மையின் படத்துல இருந்து தான் பாட்டு வருது. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க ஓட்டில இருந்து சுரேஷ்.

விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பஞ்சூட்டியிலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. உழைப்பாளி படத்திலிருந்து யார் யார்லனா ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன். உங்களுக்காக தான் அடுத்த பாட்டு வருது. அண்ட் நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாமே, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு நம்பருக்கு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: 9:48 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பம். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல இருந்து பாட்டு வருது. இந்த பாடல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க விழுப்புரம்ல இருந்து சாலிஹா.
3: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 9:54 நிமிடமாக FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன உங்க ஆனந்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட இன்றைக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நிறைய பேருக்கு பாடல் கொடுக்க முடிஞ்சது, பல பேருக்கு நம்மளால பாடல் கொடுக்க முடியல. சோ அந்த ஒரு லிஸ்ட் இப்ப நம்ம படிச்சிடலாமா? ராம்பாக்கத்துல இருந்து ரமணி, அண்ட் உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேந்திரன், சக்திவேல் புவனகிரி அழிச்சிக்குடி அப்படின்ற இடத்துல இருந்து, அண்ட் பழனி வட்டம் கொழும்பம் கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், புதுச்சேரியில இருந்து நிரஞ்சன், மரக்காணம்ல இருந்து ஜெயந்தி, தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரத்தன் தாசன், அஸ்ஸாம்ல இருந்து ஹிதேந்திர தாஸ், சோ அவங்க, அண்ட் கடலூர்ல இருந்து பிரவீனா, அண்ட் தேவிகாபுரம்ல இருந்து வீரமணி, சென்னையில இருந்து சரஸ்வதி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டில இருந்து செந்தில்குமரன், செஞ்சி சிங்கவனம் கலைவாணி கணேஷ்மா, சென்னையில இருந்து அந்தோனிராஜ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாஜிமங்கலம் கிராமத்தில இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், அண்ட் பொம்மி நாயக்கன் பட்டியல இருந்து செல்வம். சோ இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல் நம்ம FM ரெயின்போல இப்ப வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைது.

உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங்.
4: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
5: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசிற்கு இன்று காலை புறப்பட்டு சென்றார். இப்பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கேந்திர கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என்றும் பிராந்தியங்களுடனான நாகரிக தொடர்பை ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் நமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளதா. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ஆர்டெமிஸ் 2 விண்வெளி பயணத்தின் குழு உறுப்பினர்களுக்கு அமெரிக்காவின் மிக உயர்ந்த விண்வெளி விருதை வழங்கினார். ஹூஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் நடந்த விழாவில் இந்த விருதுகளை வழங்கிய அவர் அமெரிக்க விண்வெளி அகாடமியை உருவாக்குவதற்கான உத்தரவிலும் கையெழுத்திட்டார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறை கேட்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறதா. இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற நிகழ்வுகள் சனிக்கிழமையான இன்றும் நடைபெறவுள்ளதால் மக்கள் மன்றம் குடைத்தீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெறாது என்று சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்துள்ளார். ஹங்கேரியில் நடந்த PSA உடாபே ஸ்குவாஷ் ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் 3-0 என்ற கோல் கணக்கில் பலாஸ்வர்காஸை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: நீங்கள்
1: மீண்டும் இனியதொரு காலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நிறைய சூப்பரான கேள்விகளோட நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆராய்ச்சி நிறுவனங்கள். சோ இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். சோ இதற்கான சரியான விடையை நீங்களும் கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 04133 என்ற முன்குறியிலையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான முதல் கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை பணியகம் எங்கு உள்ளது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை பணியகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? பர்டிகுலரா எந்த ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சாலும் நீங்க உடனே வந்து கால் பண்ணலாம். சோ கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை பணியகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770. மறுபடியும் சொல்றேன், வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 04133 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. உங்களோட ஆன்சர்ஸ்க்காக நான் வெயிட்டிங்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை பணியகம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஒரு நேயர் வந்திருக்காங்க, சரியான விடையே சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய நற்காலை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கடப்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கு சந்திரசேகர், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு மேம்.
0: ஓகே, ஆன்சர் தெரியுமா?
1: ஆமா மேம், அந்த இஸ்ரோடைய தலைமை செயலகம் தானே கேட்டீங்க? ஆமா, அது வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர், அதனுடைய கேபிட்டல் பெங்களூர்ல தான் மேம் இருக்கு.
0: ஓகே, சூப்பர், சரியான விடைய சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சந்திரசேகர்.
1: Thank you so much. Bye ma'am.
0: Thank you. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைமை பணியகம் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல தான் இருக்குங்க. சோ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடையை கண்டுபிடிக்கிறவங்க எஃப் எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணுங்க. 2271760, மற்றொரு 2271770.

0: 15 நிமிடத்துல கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் ஆன்சர் பண்றதுக்கு ஒரு நேயர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பாக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நிலையத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனந்தி மேம் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனந்தி மேம், மேம் மேம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டேராடூன் அந்த நகர்ல இருக்குங்க மேம். தேங்க்யூ மேம்.
0: ஆமாங்க, இந்தியாவோட முதன்மையான மத்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேராடூன்ல தான் இருக்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1906 வந்து இம்பீரியல் வன ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரில் தான் வந்து இது தொடங்கப்பட்டிருக்கு. இதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழே தான் இந்த வன ஆராய்ச்சி மற்றும் கல்விக்குழு வந்து முதன்மை நிறுவனமா செயல்பட்டு வருகிறது. சோ இதோட தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர்ல இதன் கீழ் இயங்கக்கூடிய வன மரபியல் மற்றும் மரப்பயிர் பெருக்க நிறுவனமும் வந்து செயல்பட்டு வருதுங்க. இன்னும் அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதையும் வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்ல போறாங்க நம்ம நேயர்கள். பட் நான் ஒரு பாட்டுக்காக வெயிட் பண்ண போறேன். சோ உங்ககிட்ட முதல்ல வந்து நான் க்வெஸ்சன் சொல்லிடுறேன். தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது? தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் உள்ள இடம் எது? சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்கூட்டினும் செய்திடல் பண்ணுங்க.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். இவா

0: ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்களை பத்தி தெரிஞ்சிட்டு வரோம். சோ எல்லாருமே வந்து நிறைய சரியான விடையை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அடுத்ததா ஒரு நேயர் பேச வந்திருக்காரு, யார் இங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், செல்வதி யார் சார்?
1: பலராமன்
0: சார். தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கக்கூடிய இடம் தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: எங்க?
1: உத்தரப்பிரதேசம் லக்னோல இருக்குது மேடம்.
0: சூப்பர், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய லக்னோல இருக்கு. சரியான விடை, நன்றி சார்.
1: வாய்ப்பு மேடம்.
0: எஸ், இது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துல தான் இருக்குங்க. அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மன்றத்தின் கீழே வந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனமா இந்த தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து செயல்படுது. இதோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவர பல்வகைமை மற்றும் தாவர அறிவியல் ஆராய்ச்சிகளை எல்லாம் வந்து மேற்கொள்வதுதான் இதோட முக்கிய நோக்கமா செயல்பட்டு வருது.

சோ அடுத்ததா உங்களுக்காக கெட் செட் கோ நிகழ்ச்சியில வரக்கூடிய கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மத்திய சாலை ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? மத்திய சாலை ஆராய்ச்சி மையம் எங்கு உள்ளது? சோ இந்த இதற்கான சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்ததா சரியான விடையை சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லிடுறேன். மத்திய சாலை ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ இதற்கான சரியான விடையை வந்திருக்கக்கூடிய நேயர்கள் சொல்றாங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்க ராஜகோபால் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
2: ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
3: கண்டுபிடிச்சு மேடம். இது புதுடெல்லியில் உள்ள மதுரா சாலையில இருக்கு மேடம். இது
2: சூப்பர் சூப்பர், வெரி குட் சார். தேங்க்யூ சோ மச்.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
2: ஆமாங்க, இந்த மத்திய சாலை ஆராய்ச்சி மையம் புதுடெல்லியில தான் இருக்கு.

மதுரா சாலையில இருக்கு. இந்த நிறுவனம் எதற்காக செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலையோட வடிவமைப்பு, போக்குவரத்து, சாலை பாதுகாப்பு பணிகள் இதையெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக மத்திய சாலை ஆராய்ச்சி மையம் வந்து புதுடெல்லியில அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி மையம், இது இல்லனா நம்ம அவ்வளவுதாங்க. எஸ், கண்டுபிடிச்சிருப்பீங்க, தேசிய மூளை ஆராய்ச்சி மையம் எங்கு இருக்கிறது? தேசிய மூளை ஆராய்ச்சி மையம் எந்த மாநிலத்தில் இருக்கிறது? சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறியீட்டினும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான விடையை சொல்ல வந்திருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாரு எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யார் சார்?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், சொல்லுங்க, சரியான விடையை கண்டுபிடிச்சிங்களா?
1: ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராம்.
0: வெரி குட், சூப்பர் சார். தேங்க்யூ. தேசிய மூளை ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானா மாநிலத்தில் தான் இருக்கு. மனேசர் குருகிராம் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரம்பியல், அறிவியல் மற்றும் மூளை செயல்பாடு சார்ந்த ஆராய்ச்சியை பண்றதுக்காக தான் வந்து இந்த தேசிய மூளை ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருது. அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? திரும்ப உங்களுக்காக மறுமுறை கேள்வியை சொல்றேன். மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? சரியான விடையை கண்டுபிடிங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, அதுக்குள்ள ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில அடுத்ததா பேச காத்திருக்கும் மழைப்பாளர் யார் எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: எஸ் சார், மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஊர் பேர் சொல்லிடுங்க.
2: கடலூர் இருந்து பரசுராமன்.
1: பரசுராமன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சீங்களா?
2: மேடம்,
1: நீங்க ஆன்சர் ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன்.
2: நான் ஆன்சர் வந்து கேரளா சொல்றேன்.
1: கேரளாவா? ஓகே. குச்சிப்புடி நடனத்துக்கு ஃபேமஸான ஒரு இடம்.
2: குச்சிப்புடி நடனத்துக்கு ஃபேமஸ் ஒடிசா.
1: எஸ் வெரி குட். சூப்பர் சார், சூப்பர்.
2: அந்த இடத்துல வந்து கட்டாக்ல இருக்கு நினைக்கிறேன்.
1: ஆமா, கரெக்ட் சார், கரெக்ட். தேங்க்யூ.
2: தேங்க்யூ. நன்றி மேடம்.
1: எஸ், மத்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்டாக் நகர்ல தான் அமைஞ்சிருக்கு. April 23, 1946 இது நிறுவப்பட்டிருக்கு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தால நிர்வகிக்கப்படுது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதாவது தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு அழைக்கப்படுது. சோ, நேர்களே நிறைய பேர் சரியான விடையை சொல்லிட்டு வரீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மத்திய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க உள்ளது? மறுமுறை உங்களுக்காக கேள்வியை சொல்றேன், மத்திய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு? சரியான விடையை கண்டுபிடிங்க. FM Rainbow கால் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யாரு சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சார் சொல்லுங்க சார், மத்திய கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? ஆராய்ச்சி நிறுவனம் கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டோனா பவுலா அப்படின்ற இடத்துல தாங்க இருக்கு. ஜனவரி 1, 1966 தான் வந்து இது நிறுவப்பட்டிருக்கு. இதோட தலைமையகமும் கூட கோவா தான். கொச்சி, மும்பை, விசாகப்பட்டினம் இதெல்லாம் வந்து இதோட வட்டார மையங்களா செயல்படுது. இதோட அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியலும் அண்ட் தொழில்துறையும் ஆராய்ச்சி மன்றமா வந்து இது செயல்படுது. நேயர்களே, உங்களுக்கான அடுத்த கெட் செட் கோ கேம் ஷோ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் இருக்கு? சரியான விடையை கண்டுபிடிங்க. FM ரெயின்போக்கு காலர் SMS பண்ணுங்க. ஆஹா.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்லுலார் மற்றும் மாலிகுலர் பயாலஜி மையம் எங்கு உள்ளது? செல்லுலார் மற்றும் மாலிகுலர் பயாலஜி மையம் எங்க இருக்கு? சரியான விடையை கண்டுபிடிங்க. FM Rainbow கால் பண்ணுங்க.

0: செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு காலர் வந்திருக்காங்க, யாரு எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்வது யாரு மேம்?
1: மன்னார்குடியில் இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுற.
0: சொல்லுங்க மேம்.
1: ஹைதராபாத்ல இருக்கு மேம்.
0: ஓகே, சூப்பர் மேம், தேங்க்யூ.
1: நன்றி மேடம் வாய்ப்புக்கு.
0: செல்லுலார் மற்றும் மாலிகுலர் பயாலஜி மையம் ஹைதராபாத்ல தான் இருக்குங்க. நிறைய பேர் இன்னைக்கு வந்து கால் பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே சரியான விடையே சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக பாராட்டுகள். கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக பாடல் கேட்கலாம், ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் சந்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். இந்திய ஹாக்கியில் மேஜர் தியான் சந்தின் புத்திசாலித்தனம் பல துறைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக தமது சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து விளையாட்டு ஆர்வலர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு, ஆர்வம் மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை நாட்டை பெருமைப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசிற்கு இன்று காலை புறப்பட்டுச் சென்றார். இப்பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கேந்திர கூட்டாண்மையை வலுப்படுத்தும் என்றும் பிராந்தியங்களுடனான நாகரீக தொடர்பை ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமீப காலமாக இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ந்த பஞ்சாப் இல்லாமல் இந்தியா விக்சித் பாரதமாக மாற முடியாது என்று, பஞ்சாப் விவசாயிகளின் நலன்களில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது என்று மத்திய வேளாண் விவசாயிகள் நலன் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள பாபா பகலாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்திய ராணுவத்திற்கு ஈட்டி பீரங்கி எதிர்ப்பு வழிகாட்டும் ஏவுகணை அமைப்புகளை வாங்குவதற்காக இந்தியா அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்திய ராணுவத்திற்கான அமெரிக்க ஆதரவின் ஆழத்தை நிரூபிக்கிறது என்றும், நமது பாதுகாப்பு தொழில்கள் ஒன்றிணைந்து செயல்பட புதிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது என்றும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தற்போது மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளித்து பேசி வருகிறார். மாநில வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு அதிக நிதி கொடுத்து வருவதாகவும், அதைவிட இன்னும் அதிகமான நிதியை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உள்கட்டமைப்பை மேம்படுத்த அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும், மக்களுக்கான பல திட்டங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக்ல நான் உங்க ஆனந்தி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: 11:08:46 எஃப்எம் ரெயின்போல மெலடி மேஜிக் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பாலபாரதி இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா பாடியது தலைவாசல் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: மெலடி மேஜிக் கேட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போல நேரம் இப்போ 11:14 ஆகுது. சோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சந்திரபோஸ் இசையமைத்த SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக்ல அடுத்ததா தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம். தொடர்வது ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மணிக்கு மத்திய அலை 1215

0: தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நேரம் 11:54 33 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக சந்திரபோஸ் இசையமைத்து கே ஜே ஏசுதாஸ் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் மாநகர காவல் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
2: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஆதி திராவிட மாணவர்களுக்கு பள்ளி முதல் உயர்கல்வி வரை வழங்கப்படும் இலவச கல்வியை மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கணவரை இழந்தவர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி தரப்படும் என்றும் அரசின் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை அரசு நிறைவேற்றும் என கூறிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான சிலிண்டர் மானியம் 300 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாகவும் மற்றவர்களுக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் இந்த ஆண்டு கரசூர், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் தொழில்பேட்டை கொண்டுவரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மூடப்படும் அரசு நிறுவனங்களை சரி செய்து அவற்றை எப்படி மீண்டும் நடத்த வேண்டும் என அரசு ஆலோசித்து வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறினார். நேபாளத்தில் சிக்கியுள்ள புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை அறிந்து அவர்களை பாதுகாப்புடன் புதுச்சேரி அழைத்து வர அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பெண்களை பத்திரமாக மீட்டு தர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 626 உயர்ந்துள்ளது. 2000 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறதா? இந்த திடீர் வெள்ளத்தில் 320 இந்திய பிரஜைகள் காணாமல் போயுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதனையொட்டி இன்று மேற்கு தொடர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகின்ற 3 தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மீண்டும் இணையதொரு வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 12:04. நேர்களே, இன்னைக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில நம்ம ஒரு முக்கியமான ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆணின் சொல்லப்படாத கதையை பற்றி தான் வந்து பேச போறோம். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்த அனுபவம் இருக்கிறதா? இதுதான் இன்னைய பேசுங்க தோழாவோட டாபிக். அதாவது ஒரு காலத்துல நீங்க ஒரு நல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அண்ட் வந்து ஒரு நல்ல

டூருக்கு போகணும், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச தொழில் தான் செய்யணும், இந்த வேலைக்கு போக மாட்டேன், இல்லை உங்களுக்காக ஒரு பொருள் சேர்த்து வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவு வச்சுருந்துருப்பீங்க. பட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையோட படிப்பு செலவு இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, பெற்றவங்களை வந்து பார்த்துக்கணும், மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசைகளை எல்லையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது, குடும்பத்துக்காக ஓடுறது, அண்ட் குடும்ப சந்தோஷத்துக்காகவே வந்து தங்களுடைய சொந்த சந்தோஷத்தை வந்து தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு என்ன பேச போகிறாங்க நம்ம நிகழ்ச்சியிலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்த அனுபவம் பற்றி தான் இன்னைக்கு என் கூட பேசுங்க தோழா நிகழ்ச்சியில பேச போறீங்க. சோ பேசுறதுக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: ஓகே, குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்த அனுபவம் பற்றி பேச வந்திருக்காங்க ஒரு நேயர். யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பிற்பகல் வணக்கம்.
0: பிற்பகல் வணக்கம் சொல்வது யாரு
1: சார்? நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், குடும்ப சந்தோஷத்திற்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்திருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்க கூட ஷேர்.
1: குடும்ப சந்தோஷத்திற்காக தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற போது, அதுல திருமதிகளும் சதவீதம் அதிகமா இருக்கிறாங்க, குடும்ப தலைவர்களும் அதிகமா இருக்கிறாங்க. இதுல ஒருத்தவங்களை மட்டும் நம்ம சொல்ல முடியாதுன்னு நடைமுறை வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்கள்ல பாக்குறேன், காது கொடுத்து கேக்குறேன்.
0: ஆமா, இருந்தாலும் இது வந்து ஆண்களுக்கான ஒரு ஷோ இல்லையா? சோ அதனால நம்ம அந்த டாபிக் வச்சிருக்கோம். இப்ப இது வந்து இந்த மாதிரி ஷோ வந்து நம்ம பெண்களுக்கும் பண்ணிருக்கோம். சோ அதனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க.
1: நெடுநாள் ஆசை ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி உதகம் மண்டலத்தையும் அந்த மலை அரசியையும் தொட்டு வரணும்னு சொல்லி
0: ஆசை,
1: ஒரு நீண்ட கால கனவு. அப்படியே மைசூர் போயிட்டு அந்த அரண்மனை அது மாதிரி விஷயங்களை பார்க்கணும் ஆசை. அந்த உதக மண்டலத்தையும் மைசூர் அரண்மனையும் நம்ம போய் பாக்குற நேரங்கள்ல அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே வராதுன்னு பார்த்தவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு மைசூர் பிருந்தாவன் அந்த இடம் அவ்வளவு அற்புதமா இருக்கிறத அந்த படைக்காட்சிகளோட நான் பார்த்திருக்கேன். உதகையில படப்பிடிப்புல வரக்கூடிய காட்சிகளை பாக்குற போது, அந்த உதகைய என்னைக்கு நாம போய் பாக்குற போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கு. அதே நேரத்துல வருமானம் மாற்று வழியில வரும்போது கூட இந்த குடும்பம் அதுக்கான வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரங்கள்ல என்னுடைய கனவுங்கிறது கொஞ்சம் காலதாமதமா தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஒரு கைபேசிய வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட கால ஆசை. அதுக்கான வருமானம் வரும்போது கூட இந்த குடும்பம் அதுக்கான செலவு அப்படிங்கிற இடம் வருகிற போது நம்ம அதை விட்டு கொடுத்து போற சூழ்நிலை இருக்கிறோம். அதே போல ஒரு ஒரு ஊருக்கு போகணும், ஒரு உறவுகளை பார்க்கணும், சந்திக்கணும், நண்பர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கூட அதுக்கான செலவுகளை கணக்கிட்டு பாக்குற போது வர்றது வருமானத்துக்கு மேல நம்மளால செலவு பண்ண முடியாத சூழ்நிலை நம்ம வாழ்வியல் பயணம் போயிட்டு. தவிர்க்கிறத உறவு நண்பர்களை போது வாய்ப்பு கிடைக்கிற போது பயணிக்கிறோம். சில நேரங்கள்ல கால சூழ்நிலைகள் சில கால தாமதங்கள் ஆகுது. இவே என்னுடைய நண்பர் வந்து இந்த திருக்கோளூருக்கு அருகாமல் இருக்கிறாங்க, சங்கராபுரம் பக்கம். எந்த காலமா வர சொல்லி அழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அதுக்கான வாய்ப்புங்கிறது தள்ளி போச்சு. இது போல குடும்பத்துக்காகவே தங்களுடைய செலவுகளையும் பயணங்களையும் தியாகம் பண்ணக்கூடிய ஆண்கள் அப்படின்னு சொன்னா என்ன போல நிறைய பேர்
0: இருக்காங்க. சூப்பரா பேசுனீங்க சார், நன்றி. தேங்க்யூ சார். எஸ், ஃபர்ஸ்ட் காலர் வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து குடும்பத்திற்காக வந்து விட்டு கொடுத்த ஆசை

சொல்லியிருந்தார். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த உதகை மண்டலம், அந்த மைசூர் பேலஸ் அப்படின்னு சொல்லும்போது. தோழர்களே, நீங்களும் உங்களுடைய ஆசைகள் என்னென்னலாம் விட்டு கொடுத்துருக்கீங்க உங்க குடும்பத்திற்காக, அதில் நான் சந்தோஷம்தான் படுறேன்ப்பான்னு ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் எனக்கு கஷ்டமும் இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசுங்க, குடும்பத்திற்காக உங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்த அனுபவம் பற்றி.

0: பேசுங்க தோழா நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. குடும்பத்திற்காக உங்களோட ஆசைகளை விட்டு கொடுத்த அனுபவம் பற்றி தான் எனக்கு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கோம். அடுத்த அழைப்பாளர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் சார், சொல்லுங்க, உங்க ஃபேமிலிக்காக நீங்க விட்டு கொடுத்த விஷயங்கள் என்ன? ஏதாவது ஒரு விஷயம் உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கா நீங்க விட்டு கொடுத்தது? அந்த மாதிரி
1: என்னுடைய ஃபேமிலி கிட்ட இது விட்டு கொடுத்தேன் அது விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லினதே கிடையாது.
0: ஆமா,
1: எனக்கு எது விட்டு கொடுக்கணும்னு தோணுதோ அதை விட்டு கொடு. சில சமயங்கள்ல நான் விட்டு கொடுத்ததுனால எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. உதாரணத்துக்கு வெளியில எனக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட நாலு இடங்கள் சுத்தி பாக்கணும்னு ஆசை இருக்கும். அப்ப டூருக்காக காசு அப்படிங்கறத ஒதுக்கி சரி இதை வைக்கலாம் அப்படின்னு இருப்பேன். அப்ப திடீர்னு வீட்டுல அம்மா அப்பாவுக்கு ஏதாவது திடீர் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அப்ப பட்ஜெட்ல துண்டு விழும். அந்த சமயத்துல என்னுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய காசை நான் கொடுப்பேன். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது ரொம்ப சுமூகமாகவே மாறி இருக்கு.
0: ஆனா அதை பத்தி உங்களுக்கு எந்த வருத்தமோ, நான் ஒரு ஆசைப்பட்ட டூர் போலான்னு இருந்தீங்க இப்ப இல்லையே என்ற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா அப்போ?
1: ஆஹா, யூஸ்வலாவே இருக்காது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா யாருக்காக விட்டு கொடுக்கறோம்? நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்காக தானே விட்டு கொடுக்கறோம், அம்மா அப்பாவுக்காக தானே விட்டு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூஸ்வலாகவே தோணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில விட்டு கொடுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நம்ம இழக்கல, இன்ஸ்டர் நிறைய விஷயங்களை பெறோம். உதாரணத்துக்கு அவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது சுயநலமா இருக்கிறோம் அப்படின்னு தோணும். ஆனா நம்ம அந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் படக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய ஆசைகளை திறக்கும் பொழுது லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை கொடுக்கும். நம்ம சார்ந்த நபர்கள் வாழ்க்கையில அந்த இக்கட்டான சிச்சுவேஷன் கடந்துடுறாங்க அப்படின்ட்டு சந்தோஷம் வரும். எல்லாத்த விட நம்ம இன்னும் வாழ்க்கையில மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கறதும் தோன்றும். லைஃப்ல எல்லா ஆண்களுமே செய்யக்கூடிய ஒரு அற்புத விஷயம் என்னன்னா, நம்மை சார்ந்த நபர்கள் லைஃப்ல வாழ்க்கையில எப்பொழுதுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க வந்து விட்டு கொடுப்பாங்க. ஆனா பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமே, நான் உனக்காக இதை செஞ்சப்பாரு அதை செஞ்சப்பாரு அப்படின்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றதுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதை பத்தி ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்காக அதை பண்ணேன், இன்னைக்கு இவங்களுக்காக பண்ணேன், போற போகலாம் அவங்க செய்வாங்க. இயல்பாகவே இந்த மாதிரியான ஒரு குணம் வந்து ஆண்கள் கிட்ட அதிகமா இருக்கிறதுனாலதான் எவ்வளவு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க அதை எளிதில கடந்து வராங்க. அதனாலதான் ஆண்களினுடைய அந்த தியாகம் அப்படிங்கறது உலகத்தாரால பெருசும் பேசப்படல. ஆனா ஆண்கள் அதை பத்தி பேசலையேன்னு கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டு எப்பவுமே போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
0: இப்போ இந்த பணம் ஒரு ரீசன் சொன்னீங்கல்ல சார், பணத்தால வந்து இப்ப அந்த பணத்தை நீங்க வேற ஒரு இதுக்கு கொடுத்துட்டீங்கன்னு. இப்ப உங்ககிட்ட பணம் நிறையவே இருக்கு, எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா உங்களோட எந்த ஆசையை முதல்ல நீங்க நிறைவேற்றிப்பீங்க?
1: எனக்கு அயல் நாடுகள்ல சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அது வந்து இது வரைக்கும் லைஃப்ல நானு போனதே கிடையாது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது சுவிட்சர்லாந்து, அமெரிக்கால டெக்சஸ் அந்த இடங்கள். சோ இந்த இடங்கள ஃபர்ஸ்ட் நான் சுத்தி போய் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன்.
0: ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர் சந்திரசேகர் சார், ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி.
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ சார். நேர்களே, நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில பேசணும், பேசுங்க தோழா அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 முன்குறிட்டு நேம் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. பேசுங்க தொழா நேரம் 12:23 நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுச்சேரியில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் சார். நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கான விட்டு கொடுத்த ஆசைகளை பத்தி சொல்லுங்க சார்.
1: விட்டு கொடுத்த ஆசைகள், அதாவது ஒரு நாடு இருக்கு, நாட்டுல தியாகிகள் உருவாகிறாங்க, தியாகம் மனப்பான்ல ஆண்கள் அங்க எங்க வீட்டுல இருந்தான் உருவாகுறாங்க. எந்த அளவுக்கு வீட்டுல தியாகிகள் தியாக மனப்பான்மையோட இருக்கிறாங்க, அவங்க தான் அங்கேயும் வந்து தியாக மனப்பான்மையோட இருக்காங்க. அதுதான் தியாகம்ன்றது. அது வந்து என்னன்னாக்கா, அது எப்படி நம்ம எடுத்துக்கணும், அது பெரிய தியாகம்னு எடுத்துக்க முடியாது. என்னன்னா இப்ப நம்ம ஆண்கள் தான், அவங்களுடைய பொறுப்புன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பொறுப்பு தான் அது. அப்ப அப்பா இருக்காரு, அவர் வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த ஆள் யாரு அப்படின்னா, அந்த வீட்டில் பிறந்த ஆண் மகன்கள், பெரியவனா சின்னவனா அப்படிலாம் கிடையாது, ஆண் மகன்கள் தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. அப்படி அப்பா வந்து இந்த நான் விட்டு கொடுத்தேன் ஃபேமிலிக்காக, என்ன இதை விட்டு

0: அதை விட்டு கொடுத்தேன்னு சொல்றதே கிடையாது. அதேதான் நமக்கும், நம்ம எதையும் விட்டு கொடுக்கல. ஆனா நம்ம ஆசைகள் சில இது சில நேரங்களில் வந்து, இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம ஒரு வேலை இருக்குது, குடும்பத்துல அப்பா சின்ன பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ் நம்ம இருந்தாதான் குடும்பமே ரன் ஆகும் போது நம்ம நேரத்தை அந்த பிசினஸ் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போக முடியல. உண்மைதான், அது மாதிரிதான் நம்ம விட்டு கொடுத்துருக்குறோம். வேறு வழி இல்லை. ஆனா அது பெருசா விட்டு கொடுத்தோம் இல்லை, நம்ம பொறுப்பேற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுப்பேற்றிருக்கிறோம், நான் விட்டு கொடுத்து விட்டேன், தியாகம் செய்து விட்டேன் இல்ல, குடும்பத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டேன். பொறுப்பு என்பது எந்த ஆன்மாவனுக்கும் உரிய அந்த பொறுப்பு. ஒரு தந்தையானாலும் சரி, தமையனானாலும் சரி, அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் ஆன்மகனுக்கானது பொறுப்பு. அதை தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறது. அதை நம்ம நம்ம மனசுல ஆயிரம் எண்ணங்கள் இருக்கும். எவ்வளவு நாள் சரி அங்க போகலாம், அந்த ஊரை பார்க்கலாம். நீங்க கேட்டீங்க, உங்க காசு இருந்தா எங்க போய்? உண்மைதான்,
1: காசுக்காக அவங்க சொல்லும்

0: அது பெருசாக விட்டு கொடுத்தோம் இல்லை, நாம் பொறுப்பேற்றிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். பொறுப்பேற்றிருக்கிறோம், நான் விட்டு கொடுத்து விட்டேன், தியாகம் செய்து விட்டேன், இல்ல குடும்பத்தாக பொறுப்பேற்றுக் கொண்டேன். பொறுப்பு என்பது எந்த ஆன்மாவனுக்கும் உரிய அந்த பொறுப்பு. ஒரு தந்தையானாலும் சரி, தமையனானாலும் சரி, அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் ஆண்மகனுக்கானது பொறுப்பு. அதை தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும்போது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கிறது. அதை நம்ம நம்ம மனசுல ஆயிரம் எண்ணங்களுக்கும் எவ்வளவுனாலும் சரி, அங்க போகலாம், அந்த ஊரை பாக்கலாம். நீங்க கேட்டீங்க உங்க காசு இருந்ததுன்னா எங்க போய், உண்மைதான் இல்ல அந்த காசு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபாரின் இப்ப சிங்கப்பூர் இருக்கு பாக்கணும்னு ஆசைதான். எப்படி அவங்க அவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க, எப்படி இருக்குது அந்த நாட்டுல அப்படின்றது. அப்புறம் வந்து அமெரிக்கால சில இடங்கள்லாம் இருக்கு, நீர்வீழ்ச்சி பாக்கணும், அது பாக்கணும், இது பாக்கணும், போலாம். அதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டா போலாம். ஆனா குடும்பத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு அப்படி ஒரு மன நிம்மதியோடு நம்ம போற பாருங்க, அதுல கிடைக்கிற இன்பம் இருக்கு பாருங்க. நம்மள அதாவது நம்மளை மதிக்கிறாங்க மேடம், வீட்டுல எல்லாருமே தலையில நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நம்மள எல்லாம் மதிக்கிறாங்க. அண்ணன் அப்பா ஸ்தானத்துல வச்சு மதிக்கிறாங்க. தம்பியா இருந்தாலும் சரி, அடுத்த அப்பா ஸ்தானத்துக்கு அவங்க வச்சு மதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி அதை விட்டு கொடுத்தோம்னு, அதாவது பொறுப்பேற்றோம்னு தான் சொல்லணும் மேடம்.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ, சூப்பரா பேசுறீங்க, நன்றி சார். நேர்களே நீங்களும் பேசலாம். எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி 2271760 மற்றும் 2271770.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. பேசுங்க தோழா நிகழ்ச்சியில இன்னைக்கு குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளை விட்டு கொடுத்த அனுபவம் பற்றி தான் ஆண்கள் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது நிறைய கருத்துக்கள் அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு இருக்க. எஸ் ஐ அப்ரிஷியேட் யூ. சோ தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போல பேசுங்க தோழால பேசுனா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: இன்னைக்கு பேசுங்க தோழா நிகழ்ச்சியில வந்த நேர்கள் எல்லாமே தங்கள் குடும்பத்திற்காக விட்டு கொடுத்த விஷயங்கள் பேசினாங்க. சில பேர் அதை விட்டு கொடுக்கறதே இல்ல, அது ஒரு பொறுப்புன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. சோ எல்லா நேர்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப FM ரெயின்போவின் சார்பாக நன்றிகள் அண்ட் பாராட்டுகள். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம், ஜே ஜே திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின்போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்த உள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 3வது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ 1க்கு 88.92 ரூபாய் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக்கு ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவரா இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 மந்த்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு

0: காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம், கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டுல இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம், நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல்நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்சுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50 தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்களது ரத்தத்தால் எந்தவித பயனும் விளைந்துவிடப் போவதில்லை. அது வெறும் விருதா ரத்தம், விளைவற்ற ரத்தம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நமது ரத்தம் மட்டும் பூமியில் மழை மாதிரி பொழிந்து கொட்டுமேயானால் நாம் சிந்திய ரத்தத்திலிருந்து உண்மை பிறக்கும், சத்தியம் அவதாரம் செய்யும். ஆனால் அவர்களது நாற்றம் பிடித்த ரத்தமோ எந்தவித மச்ச அடையாள மறுக்கள் ஏதுமின்றி மண்ணோடு மண்ணாய் மறைந்து மக்கி போய்விடும். எனக்கு அது தெரியும். இருந்தாலும் இந்த பாபத்தை நான் என் தலையில் ஏற்றுக்கொள்கிறேன். கொலை செய்துதான் ஆக வேண்டும் என்றிருந்தால் நான் கொல்லத்தான் செய்வேன். ஞாபகம் இருக்கட்டும், நான் எனக்காகத்தான் பேசிக் கொள்கிறேன். எனது பாபம் என்னுடனேயே சாகும். அந்த பாபம் எதிர்காலத்தில் கரைப்படியே செய்யாமல் தொலையும். அந்த பாபம் என்னை தவிர வேறு எவரையும், வேறு எந்த ஆத்மாவையும் கரைப்படுத்தாது, மறைந்து மாயும். அவன் அறைக்குள்ளே கீழும் மேலும் உலவினான். எதையோ வெட்டித் தள்ளுவது மாதிரி, தன் இதயத்திலிருந்து எதையோ வெட்டித் தள்ளுவது மாதிரி கைகளை வீசிக்கொண்டான். தாய் அவனை பீதியும் துக்கமும் கலந்த மனத்தோடு பார்த்தாள். அவனது இதயத்துக்குள்ளே ஏதோ ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு அவனை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அவள் உணர்ந்தாள். அந்த கொலையை பற்றிய இருண்ட பயங்கர ஆபத்தான எண்ணங்கள் அவளை விட்டு பிரிந்தன. நிக்கோலாய் வெசோவ்ஷிகோவ் அந்த குற்றத்தை செய்திராவிட்டால் பாவலின் நண்பர்களில் மற்றவர் எவருமே அதை செய்யக்கூடியவர்கள் அல்ல. பாவல் தன் தலையை தொங்க போட்டவாறு ஹஹோலின் பலம் பொருந்திய அழுத்தம் வாய்ந்த பேச்சை கேட்டவாறு இருந்தான். தங்கு தடையற்று நீ முன்னேறி செல்ல வேண்டுமானால் சமயங்களில் நீ உன் விருப்பத்திற்கு மாறான காரியங்களை கூட செய்ய வேண்டும். அதற்காக நீ சகலத்தையும் உன் பரிபூரண இருதயத்தையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். கொள்கைக்காக நீ உன் உயிரை இழப்பது மிகவும் லேசான காரியம். அதைவிட மகத்தானவற்றை உன்னுடைய சொந்த வாழ்வில் உனக்கு மிகவும் அருமையும் விருப்பமும் நிறைந்தவற்றை கூட நீ தியாகம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான தியாகத்தினால்தான் நீ எந்த ஒரு சத்தியத்திற்காக போராடுகிறாயோ அந்த சத்தியம் எப்படி ஒரு மகாசக்தியாக வளர்ந்தோங்கி பெருகுகிறது என்பதை உன்னால் பார்க்க முடியும். அந்த சத்தியம்தான் இந்த உலகத்தில் உனக்கு மிகவும் அருமை வாய்ந்த அரிய பொருளாக இருக்கும். அவன் அறையின் மத்தியில் சட்டென நின்றான். முகமெல்லாம் வெளுத்து போய் கண்களை பாதி மூடியவாறு கையை உயர்த்தி அமைதி நிறைந்த உறுதியோடு மேலும் பேசத் தொடங்கினான். மக்கள் தங்கள் அழகை தாமே பார்த்து வியக்கின்ற காலம் மற்றவர்களுக்கெல்லாம் தான் தனித்தனி தாரகைகளைப் போல் ஒளி வீசப்போகும் காலம் வரத்தான் போகிறது என்பது எனக்கு தெரியும். அந்த புண்ணிய காலத்தில் உலகத்தில் சுதந்திர மனிதர்கள் நிறைந்திருப்பார்கள். அந்த மனிதர்கள் தமது சுதந்திரத்தால் பெருமையடைவார்கள். சகல மக்களின் இதயங்களும் திறந்த வெள்ளை இதயங்களாக இருக்கும். அந்த இதயங்களில் பொறாமை இருக்காது, பசுமையை பற்றிய அறிவு கூட இருக்காது. அப்போது வாழ்க்கை என்பது மனித குலத்திற்காக மகத்தான சேவையாக மாறிவிடும். மனிதனது உருவம் மகோன்னாத சிகரத்தில் வானத்தை முட்டும் கொடிமுடி வரையில் உயர்ந்து சென்று கொலு அமரும். ஏனெனில் சுந்தர புருஷர்களுக்கு எந்த சிகரமும் எந்த உயரமும் எட்டாத தூரம் அல்ல, தொலைவல்ல. அப்போது மக்கள் அனைவரும் அழகின் பொருட்டு சத்தியத்தோடு சுதந்திரத்தோடு வாழ்வார்கள். உலகத்தை தங்களது இதயங்களால் பரிபூர்ணமாக அதிகப்படியாக தழுவி அதனை முழு மனதோடு காதலிப்பவர்களே அந்த மனிதர்களில் மகோன்னத புருஷர்களாக விளங்குவார்கள். எவர் மிகுந்த சுதந்திரமாக வாழ்கிறாரோ அவரிடமே மகோன்னதமான அழகு குடி வாழ்கிறது. அவர்களே அந்த புத்துயிரின் புண்ணிய புருஷர்கள், மகா புருஷர்கள். அவன் 1 நிமிஷ நேரம் மௌனமாயிருந்தான். பிறகு மீண்டும் நிமிர்ந்து நின்று கொண்டு தனது ஆத்மாவின் அடித்தளத்திலிருந்து எழும் குரலோடு பேசத் தொடங்கினான். அந்த பெருவாழ்வுக்காக நான் எதையும் செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவனது முகம் சிலிர்த்து

0: நடுங்கியது. பெரிது பெரிதான கண்ணீர் துளிகள் கன்னங்களில் வழிந்தோடியது. பாவலின் முகம் வெளுத்தது. அவன் தலையை நிமிர்த்தி தனது அகன்ற கண்களால் அவனை பார்த்தான். ஏதோ ஒரு இருண்ட பீதி தன் மனத்தில் திடீரென கவிந்து பெருகுவது மாதிரி உணர்ந்த தாய் திடுக்கிட்டு நாற்காலியை விட்டு துள்ளி எழுந்தாள். இதென்ன அந்தரே என்று மெதுவாக கேட்டான் பாவல். அகோல் தன் தலையை மட்டும் குலுக்கி அசைத்துவிட்டு உடம்பை விரைப்பாக நிமிர்த்தி நின்றவாறு தாயை ஏறிட்டு பார்த்தான். ஆமாம், என் கண்ணால் பார்த்தேன், நான் அறிவேன். அவள் ஓடோடியும் போய் அவனது கைகளை இறுக பற்றினாள். அவன் தனது வலது கையை விடுவிக்க முயன்றான். ஆனால் அவளோ அவனது கைகளை இறுக பிடித்தவாறு ரகசியமாக சொன்னாள், ஷ், ஐயோ என் கண்ணே, என் அருமை மகனே. ஒரு நிமிஷம் பொறுங்கள், அது எப்படி நடந்தது என்று நான் சொல்கிறேன் என்று கரகரத்து சொன்னான் ஹகோல். இல்லை, வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அந்திரியுஷா என்று அவள் தனது நீர் நிறைந்த கண்களோடு அவனை பார்த்து முணுமுணுத்தாள். பாவல் மெதுவாக நெருங்கி வந்தான். அவனது கண்களிலும் ஈரம் கசிந்திருந்தது. அவனது முகம் வெளுத்திருந்தது. அவன் லேசாக சிரித்து கொண்டே சொன்னான், நீதானோ என்று அம்மா பயந்து விட்டாள். நானா பயந்தேன்? நான் அதை நம்பவே மாட்டேன். என் கண்ணாலே பார்த்தால் கூட நான் நம்ப மாட்டேன். பொறுங்கள் என்று தன் தலையை உலுப்பிக் கொண்டும் கைகளை விடுவிக்க முயன்று கொண்டும் சொன்னான் அகோல். அது நான் இல்லை, ஆனால் நான் அதை தடுத்திருக்க முடியும். அந்திரே, வாயை மூடு என்றான் பாவல். அவன் தன் நண்பனது கையை ஒரு கையால் பற்றி பிடித்தான். மறு கையை ஹகோலின் தோளின் மீது போட்டு நடுநடுங்கும் அவனது நெடிய உருவத்தை தடவி கொடுத்தான். அந்திரே பாவலின் பக்கம் திரும்பி உடைந்து கரகரத்த குரலில் பேசினான். பாவல், அப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்பி இருக்க மாட்டேன் என்பது உனக்கு தெரியும். நடந்தது இதுதான். நீ போன பிறகு நான் திராகுனாவுடன் அந்த மூலையில் நின்று கொண்டிருந்தேன். அப்போது இசாய் வந்தான். எங்களை கண்டதும் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டு எங்களை ஓரக்கண் போட்டு சிரித்தான். அவனை பார், அவன் இரவெல்லாம் என் பின்னாலேயே சுற்றித் திரிகிறான். அவனை நான் அடிக்காமல் விடப்போவதில்லை என்றான் திராகுனவ். பிறகு அவன் போய்விட்டான். வீட்டுக்குதான் போகிறான் என்று நான் நினைத்தேன். பிறகு இசாய் என்னிடம் வந்தான். ஹகுல் பேச்சை நிறுத்திவிட்டு மூச்செடுத்து கொண்டான். அந்த நாயைப் போல் அவனைப் போல் என்னை இதுவரை எவனுமே அவமானப்படுத்தியதில்லை. தாய் பேசாது மேஜை பக்கமாக வந்து அவனை உட்கார வைத்தாள். அவன் அருகிலே வந்து அவனது தோளோடு தோள் உரசி ஒட்டி கொண்டிருக்க அவளும் உட்கார்ந்து கொண்டாள். பாவல் வெறுமனே நின்றவாறு தன் தாடியை உவகையற்று இழுத்து உருவி விட்டு கொண்டிருந்தான். அவர்களுக்கு நம் அனைவரது பெயர்களும் தெரியும் என்றும், போலீஸ் பட்டியலில் நம்முடைய பெயர்களெல்லாம் இருக்கின்றனவென்றும், மே தின கொண்டாட்டத்திற்கு முன்னால் நம்மையெல்லாம் அவர்கள் உள்ளே தள்ள போவதாகவும் அவன் என்னிடம் சொன்னான். நான் பதில் பேசவில்லை. வெறுமனே அவனை பார்த்து சிரித்தேன். ஆனால் என் உள்ளமோ உள்ளூர கொதித்து கொண்டிருந்தது. நான் ஒரு புத்திசாலி பையன் என்றும், இந்த மாதிரி வழியில் செல்வது தவறு என்றும் எனக்கு அவன் போதிக்க ஆரம்பித்து விட்டான். மேலும் நான் இந்த வழியை கைவிட்டுவிட்டு அவன் பேச்சை நிறுத்திவிட்டு இடது கையால் முகத்தை துடைத்து கொண்டான். அவனது கண்களில் ஏதோ ஒரு வறண்ட பிரகாசம் பளிச்சிட்டது. எனக்கு புரிகிறது என்றான் பாவல். இதை கைவிட்டுவிட்டு நான் சட்ட உத்தியோகம் பார்ப்பது நல்லது என்று சொன்னான் அவன் என்றான் ஹகோல். ஹகோல் தன் முஷ்டியை ஓங்கி ஆட்டினான். அந்திரே, அவன் என் முகத்தில் அரைந்திருந்தால் கூட எனக்கு ஒருவேளை அவனுக்கும் எளிதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பயலோ என் இதயத்தில் அவனது நாற்றம் பிடித்த எச்சிலை காரி துப்பிவிட்டான். அந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: என்னன்னா
3: சொல்லு, நீ தான்
2: தைரியமான. சொல்றாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
3: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
3: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 100

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்தியா அர்ஜென்டினா கூட்டு வர்த்தக குழுவின் 4வது கூட்டம் பியூனஸ் அயர்ஸில் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அர்ஜென்டினா பயணத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட செயல்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து இந்த கூட்டம் ஆய்வு செய்தது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தெஹ்ரான் தயாராக உள்ளதாகவும், ஆனால் வாஷிங்டன் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி திரு மசூத் பெஜஷ்கியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஒப்பந்தத்தின் பக்கத்தை நிலைநிறுத்தினால் ஈரான் தனது வாக்குறுதிகளை மதிக்கும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கணவரை இழந்தவர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அரசின் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கான சிலிண்டர் மானியம் 300 ரூபாயில் இருந்து 350 ரூபாயாகவும் மற்றவர்களுக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி இந்திய விளையாட்டு ஆணையத்தின் 7ஆம் பிரிவு சார்பில் இந்தூர் டாக்டர் YSR சர்வதேச மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டதா. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மண்டல நிர்வாகி சிவராஜ் மீனா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நடைபெற்றும் மகளிர் உலகக்கோப்பையில் 5வது இடத்தை பிடித்த இந்திய மகளிர் ஹாக்கி அணிக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜே சோனி. நேரம் 1:03. இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய மகளிர் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டெல் பண்ணுங்க.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில முதலாவதாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் சேதராபட்ல இருந்து தமிழ் செல்வி பேசுறேம்மா.
0: தமிழ் செல்வி மேம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இதயத்துக்கு பிடித்த இதமான பாடல், இதய கோயில் படத்தில் இருந்து. இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். அந்த பாடல்
0: நல்லா பாடுறீங்க மேம், வழங்கிடலாம்.
1: நன்றிமா.
0: நன்றி நன்றி.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பம் கேட்க வந்திருக்கோம். நேர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பர்வீன் திருவண்ணாமலை.
0: சொல்லுங்க பர்வீன், என்ன பாடல் வேணும்?
1: ராஜகுமாரம் படத்துல இருந்து காட்டில கமங்க, அந்த பாட்டு பிளே பண்ணுங்க.
0: ஓகே, எல்லாமே கேட்போம். நன்றி,
1: தேங்க்யூமா.

22 நிமிடத்தில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பப்பாளையும் கேட்கணும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்லேருந்து கால் பண்ணக்கூடிய மகளிர் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: டு தி ஷோ மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்க இருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்பான சோழிக்கு சோனி மேடத்தில் கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்க வேணா மேம், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். உங்க ஷோ கேட்கல எப்படி நல்லா இல்லாத போனாங்களா?
0: ஓகே ஓகே சூப்பர், ரொம்ப வந்து புகழ்ந்துட்டீங்க. என்ன பாடல் வேணும்?
1: சாமி போட்ட முடிச்சிலிருந்து மாதுளம் கனி அந்த பாட்டு எல்லாருக்காகவும் ஆர்ஜேக்காகவும் அந்த நேர் கேட்கறாங்களா அனைத்து நேர்களுக்காகவும் கேட்கறேன் மேம்.
0: ஓகே வழங்கிடலாம். நன்றி
1: நன்றி மேம். நன்றி.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
3: நெச்சக்கல்யாணி பேசுறேன்.
2: சொல்லுங்க மேம், என்ன பாடல் வேணும்?
3: பருத்தி வீரர்ல இருந்து ஐயோ.
2: வாங்கிடலாம். நன்றி மேம்.
3: நன்றி.
2: நேர்களை, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மகளிர் உடனடியாக எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இருந்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம். யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: ஆறாவது இரஞ்சாவடி முத்தாலு என்றாங்க. சிந்து பைரவி படம் பேரு. நானும் ஒரு சிந்து காவடி சிந்து போடுங்க மேடம்.
1: ஓகே, வழங்கிடலாம். நன்றி மேம்.
2: நன்றி மேடம்.

0: 6:43 நிமிடத்துல மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்பால் கேட்க வந்திருக்கோம். யார் எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சோனி மேம், நலமாக்குறீங்களா?
0: நலமா இருக்க மேம். நீங்க யார் பேசுறீங்க? என்ன பாடல் வேணும்?
1: நீதானா அந்த புயல் பாடல் பூஜை கேட்டு அந்த பாடல் மேம்.
0: ஓகே, கட்டாயம் வழங்கலாம். நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.

0: மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார், எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், செல்வதி யாரு?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க கலைவாணி, என்ன பாடல் வேணும்
1: மேம்? படம் வந்து ஷாஜகான், மின்னலை பீடித்து மின்னலை குடித்தான சாங்.
0: ஓ, பாடல்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டு இப்படி மாத்தி செல்வீங்களா? ஓகே, வாங்கிக்கலாம், நன்றி.
1: சாங்

0: புதுச்சேரி.
1: எனக்கு சுருக்குமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்
2: இவர் பெரிய கவிஞர் ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டாம் சுத்தி வளைச்சிட்டு
3: சொல்றேன் நடிச்சு காட்டுறக்கு
4: தைரியம் இருந்தா
3: என்ன
4: சொல்றா
3: பெருமாள் சத்தியம்
4: அந்த ஆஞ்சி கொலையும்
3: என்ன தப்பு
4: பண்ணதே நான் தான்
3: வெளியில போக
4: விடுற வெளியே போக விடுறா
5: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்
6: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கோம். நேர் யார் இங்கிருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சொல்வது யார் மேம்? என்ன பாடல் வேணும்?
7: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன்
6: பேசுறேன்.
7: பூக்கள் படத்திலிருந்து மாலைகள் இடம் மாறுது அந்த பாடல் கொடுங்க மேம்.
6: ஓகே வழங்கலாம். நன்றி மேம்.
7: நன்றி மேம் வாய்ப்புக்கு.

நேர்களே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்கலாம். டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் சோனி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்கள் அனைவருக்கும் ஒரு மதிய நேர வணக்கத்துடன் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. இனிமையான பழைய பாடல்களை வழங்குறதுக்காக தான் நான் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில வந்திருக்கேன். சோ இந்த நிகழ்ச்சியில அருமையான இனிமையான பழமையான சொல்லிட்டே போகக்கூடிய அற்புதமான பாடல்களை தான் நீங்க கேட்க போறீங்க. முதல் பாடல் கேட்கலாம். 1964 வெளிவந்த தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். இயக்குநர் ஸ்ரீதர் இயக்கத்தில் 1967 ஆண்டு சிவாஜி கணேசன், KR விஜயா, S விஜயலட்சுமி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த

0: மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆனர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியது புதிய பூமி திரைப்படத்திற்காக.
3: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா.

காலத்தை வென்ற கனங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்கலாம். 1968 சி வி ராஜேந்திரனுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு நகைச்சுவை திரைப்படமான கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்க போகிறோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

இனிமையான பழைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருது. தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடியது.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: தினமும்
2: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
3: நாடோ

அடிச்சா மொட்டே எல்லாம் எங்கள் கையிலே, பிடிச்சா பைத்தியம் முடிச்சா பைத்தியம் எல்லாம் எங்கள் பையிலே. மந்திரவாதி தந்திரவாதி யந்திரவாதி என்ற ஜாதி எங்களோடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டமாடவா.

0: எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: என்னோட
8: புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ பாடல்கள் மிக அருமையான பாடல்கள், அதுவும் பழமை வாய்ந்த பாடல்களை கேட்கும் போதே ஒரு இனிமை இருக்கும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ இனிமையான பாடல்ல கடைசி பாடலா எந்த பாடல் கேட்க போறோம் அப்படின்னா 1961 வெளிவந்த குமுதம் திரைப்படத்திலிருந்து தான் கடைசி பாடல் கேட்க போறோம். எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி கல்லூரி பூக்கள்.
1: தொடாத

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பை கேட்கலாம்.
2: முதலாவதாக இளங்கலை வணிகவியல் 2 ஆண்டு படிக்கும் ஆகாஷ் ராஜனின் பாடல்.
3: சால விதிய மதிச்சு

விளக்க நிமிந்து பாரு, இப்போ 10 வயசு பசங்க எல்லாம் அப்போ பைக்கை ஏத்துக்குன்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க 4 பேரை ஏத்திக்கின்னு. 10 வயசு பசங்க எல்லாம் அப்போ பைக்கை ஏத்துக்குன்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க 4 பேரை ஏத்திக்கின்னு.

போதையில வண்டி ஓட்டி சாலையில நடந்து போற நல்லவன ஏத்தி இவன் சாவடிக்கிறான். ஆளை பார்த்து கேஸ் போட்டு தேவையில்லாம கேள்வி கேட்டு அதுக்கு நாலு பேரு வந்து

டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு, மீறி போனா ஆரடி மண்ணு, லைசன்ஸ் இல்லாம வண்டியை எடுக்காதே.

கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து பெரிய காரை வாங்கி கொடுத்து அப்பங்காரம் பிள்ளையத்தான் ஓட்ட சொல்லுறான். ஃபாரின் பைக்கை வாங்கிக்கின்னு சைலன்சரை மாட்டிக்கின்னு பந்தயம் தான் கட்டிக்கின்னு ரேச ஓட்டுறான்.

சந்தில நுழைஞ்சி முந்தின்னு போறான், பஸ்ல மாட்டின்னு தொங்கினுக்குறான், படிக்கிற புள்ளையத்தா அடிச்சு வளக்கணுடா, வண்டியை எடு

0: இப்போ 10 வயசு பசங்க எல்லாம் பம்பை கையத்துக்குன்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க நாலு பேரை ஏத்திக்கின்னு. 10 வயசு பசங்க எல்லாம் பம்பை கையத்துக்குன்னு வீலிங் பண்ணி காட்டுதுங்க நாலு பேரை ஏத்திக்கின்னு. குடிச்சிட்டு ஓட்டாதே, செல்லுல பேசாதே, வேகமா போகாதே, உழுந்து சாகாதே.
1: இப்பொழுது உங்களுக்காக எங்கே செல்கிறது இளைஞரின் பாதை என்ற தலைப்பில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி பிரியங்கா.
2: முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, இசைத்தமிழே, நாடக தமிழே, நாட்டிய தமிழே, மானே மரகதமே, தேனே திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, உனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். எங்கே செல்கிறது இளைஞர்களின் பாதை என்னும் தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன். இளைய சமுதாய இளைஞர்கள் போகும் பாதையில் வருங்கால இளைஞர்களுக்கு அறிவை விட்டு செல்கிறார்களோ இல்லையோ, போதை பொருளை விட்டு செல்கின்றன. போதையால் சமூக சீர்குலைவு நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன, குற்றங்கள் பெருகி வருகின்றன. என்னதான் நடக்கிறது நம் நாட்டில்? பெண்களை கண்களாக பாதுகாக்க வேண்டிய நாம் அப்பெண்ணை தவறான பார்வையிலே பார்க்கிறோம். கற்க கற்க அறிவு பெருகும், இங்கேயோ போதையை பழக பழக அறிவு மயங்கி இருக்கும் சமுதாயத்தை பாருங்கள். கல்வி கற்க வேண்டிய வயதிலேயே போதை பொருளை பற்றி கற்றுக்கொள்கிறார், புத்தக பை சுமக்கும் வயதிலேயே போதையை சுமந்து கொள்கிறார். நம் இளைய சமுதாயம் நாளுக்கு நாள் நம் கண்முன்னே அழிந்து கொண்டே வருகிறது. என்னதான் விழிப்புணர்வை நம் இளைய சமுதாயத்திற்கு கூறினாலும் நம் இளைய சமுதாயம் இன்னும் விழிக்கவில்லை. போதை புழக்கம் அதிகரிக்க அதிகரிக்க நம் நாட்டு இளைய சமுதாயத்தின் எண்ணிக்கை குறையும். போதை புழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் தவறை செய்கின்றனர். திருட்டு, கொள்ளை, கொலை, பாலியல் வன்முறை ஆகிய குற்றங்கள் போதையின் விளைவால் தான் நிகழ்கிறது. பின் அந்த தவறை உணரும் முன்னே அவரின் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. கற்கே நன்றே, கற்கே நன்றே, பிச்சை புகினும் கற்கே நன்றே என்பது அக்காலம். போதை நன்றே, போதை நன்றே, பிச்சை புகினும் போதை நன்றே என்ற நிலைக்கு என் இளைய சமுதாயம் தள்ளப்பட்டு வந்துள்ளது. ஏ ஃபார் ஆப்பிள் என்ற காலம் போய் ஏ ஃபார் ஆல்கஹால் என்றும் சொல்லும் காலம் வந்துவிட்டது. இது நகைச்சுவையாக ஒன்றாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவே உள்ளது. 2020 ஆண்டில் நம்

0: இந்திய வல்லரசாக வேண்டும் என்பது முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களின் ஆசை. என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இன்று இந்தியாவை முன்னேற்ற வேண்டிய இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கே கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். போதை பொருளை ஒழிப்பது தனி மனிதனின் மட்டும் கடமை அல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து போதையை ஒழிக்க வேண்டும். கடந்த 2017 இருந்து 2026 வரை நடந்த ஆய்வில் மது அருந்துவரின் எண்ணிக்கை 28% அதிகரித்துள்ளது. வளர்ந்து வரும் மேலை நாகரிகமும் திரைப்படங்களில் வரும் காட்சிகளின் தாக்கத்தால் போதை பொருளை பயன்படுத்துவது பெருமிதமாக ஏந்தும் மனப்போக்கு இளைஞர்களிடையே அதிகரித்துள்ளது. பொழுதுபோக்குக்காக ஆரம்பிக்கும் இந்த மது போதை பழக்கம் நாளுக்கு நாள் இளைஞரின் எதிர்காலத்தை பாழாக்கி வளரும் சமுதாயத்தை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. இப்பொழுது உள்ள இளைஞர்களுக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும் இல்லை. சோகத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் மது அருந்தும் காலம் போய் தற்போது பிறந்த நாள், நிச்சயதார்த்தம், திருமணம், பதவி உயர்வு, அவ்வளவு ஏன்? மொபைல் போன் வாங்கினால் கூட மது விருந்து வைப்பது ஃபேஷன் ஆகிவிட்டது. ஒருபுறம் போதைப் பொருளால் நம் சமுதாயம் சீரழிந்து வந்தாலும் மறுபுறம் நம் இளைய சமுதாய இளைஞர்கள் கல்வியை ஆயுதமாக கொண்டு புது புது யோசனையுடன் சில கண்டுபிடிப்பையும் கண்டுபிடித்து சாதனை படைக்கின்றன. இதனால் தான் என்னவோ இன்னும் நம் சமுதாயம் உயிர்ப்புடன் இருக்கிறது. இளைஞர்கள் தங்கள் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் கல்வி, விளையாட்டு, சமூக நலன் போன்ற பல துறைகளில் உலக சாதனையை படைத்து வருகின்றனர். தனது 16 வயதிலேயே CA பட்டம் பெற்று உலகின் மிக இளைய பட்டய கணக்காளர் என்ற கின்னஸ் சாதனை படைத்துள்ளார் லட்சுமண மெய்யப்பன். அவ்வளவு ஏன்? அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மலைப்பகுதியில் தொடர்ச்சியாக 100 நாட்களாக மலையேறி உலக சாதனையை படைத்துள்ளார் திருப்பூர் இளைஞர். சாதிக்க பிறந்தவர்கள் நம் இளைஞர்கள். அவரை சோதிக்க பிறந்தது போதை பொருள். அப்போதையை ஒழித்தும் சாதனையை புரிந்து புது சமுதாயத்தை படைத்து அப்துல் கலாம் அவர்களின் கனவை நினைவாக்குவோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.
1: அடுத்ததாக புவி வெப்பமயமாதல் பற்றி முதுநிலை தாவரவியல் 2ஆம் ஆண்டு மாணவர் ஆ. சாமு.
2: முக்கடல் சங்கமும் முன்னின்றி ஒலிக்க, முப்பார்குரல் முனியும் முத்தமிழை சொலிக்க, சூளை வயப்பட்ட சீத்தலமா மாமுனி, சூளை நோய் தீர்க்கும் சூளாயுதம் சூக்குமமாய் ஆனமொழி, நம்மொழி நம் தமிழ்மொழி, தமிழ்மொழி என்றாலே உமிழ்நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி அனைத்து நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் உங்கள் செவிகளை என்னோடு கொடுங்கள். புவி வெப்பமயமாதலை பற்றி கேட்போம். எல்லா உயிர்களும் இந்த பூமியில் வாழ பிறந்தவைதானே என்ற சிந்தனை சிறிதளவாவது இருந்திருந்தால் ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்காது, ஜீவநதிகளோ வறண்டு போயிருக்காது, விவசாயிகளோ தற்கொலை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், வறட்சி ஏற்பட்டிருக்காது, பஞ்சம் ஏற்பட்டிருக்காது, பசி ஏற்பட்டிருக்காது. அவ்வளவு ஏன்? குடிநீருக்காக குடங்களை தூக்கி தெரு தெருவாக செல்லும் அவல நிலையோ ஏற்பட்டிருக்காது. ஏன் மனித குலங்களை நான் குறை கூறுகிறேன் என்று கூறுகிறேன். வாருங்கள், எந்த பறவையும் கூடு கட்டி வீடு வாடகைக்கு விடுவதில்லை, எந்த ஒரு விலங்கினனும் வயிற்றுக்கு மேல் இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை, எந்த ஒரு மரமும் தன் தேவைக்கேற்ப அதிகமாக நீரை உறிஞ்சுவதில்லை, எந்த ஒரு மண்ணும் விஷமான மகசூலை தருவதில்லை. ஆனால் மனிதன் மட்டுமே தன் தேவைக்கு ஏற்ப அதிகமான இடங்களை ஆக்கிரமித்து உலகத்தையே அழிக்க வந்திருக்கிறான். புவி வெப்பமயமாதல் 1 ஆண்டுக்கு 0.2 டிகிரி செல்சியஸ் ஆனது அதிகரித்து வருகிறது. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், கூறலாம், இது சிறிதளவு தானே என்று, சிறு துளி பெருவெள்ளம் என்று கேட்டிருப்போம். இன்று சிறு துளியாக ஆரம்பித்தது இன்று குளோபல் வார்மிங் குளோபல் பாயிலிங் ஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த குளோபல் வார்மிங் குளோபல் பாயிலிங் ஆக கன்வெர்ட் ஆயிருக்கிறத பத்தி யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் சொல்றாரு, கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் மாறிடுச்சு, குளோபல் வார்மிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி பியூச்சர்ல குளோபல் பாயிலிங் தான் இந்திய பெருங்கடலோட வெப்பநிலையும் பசிபிக் பெருங்கடல் வெப்பநிலையும் 29 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்ந்துவிட்டது. வளிமண்டலத்துக்கு செல்ல வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த வாயுக்கள் எல்லாம் வளிமண்டலத்திலே தங்கி புவியை வெப்பமயமாடி வைக்கிறது. நம்ம எதிர்காலத்தை நோக்கி செல்லும் போது எதிர்காலமே இருக்காது அப்படின்னு பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். எதற்கு என்று பார்த்தோமானால், எந்த காலத்தில் டைனோசர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து மனித குலத்தையே அதை அழிக்க வந்ததோ அஞ்சே இயற்கை டைனோசர்களை அழித்துவிட்டது. அதே போல்தான் இன்று இயற்கையை நாம் அழிக்க நேரிடுமானால் இயற்கை நம்மை அழித்துவிடும். 2019 ஆம் ஆண்டு பள்ளிக்கு செல்ல வேண்டிய நியூயார்க்கை சேர்ந்த சிறுமி ஐநா சபையை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஹவு டேர் யூ, எதற்கு அப்படி என்று பார்த்தோம்னா, இன்று புவி வெப்பமயமாதல் அதிகமாக கொண்டே இருக்கிறது, உங்கள் ஐநா சபை என்ன முடிவு எடுத்திருக்கிறது, என்ன நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது என்று 2016 ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற நடிகர் ஒருவர் ஆஸ்கர் விருது மேலையில் சொல்கிறார், கிளைமேட் சேஞ்ச் இஸ் தி ரியல் தட் மோஸ்ட் அர்ஜென்ட் ஃபேசிங் த்ரெட் ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்றாரு. எதற்கு எல்லாம் இவங்க புவி வெப்பமயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். நம் இயற்கையை அழித்து விட்டு எதை நோக்கி செல்கிறோம் என்று எதிர்கால சந்ததியினரை நாம் வாழ விடாமல் செய்வதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணமாகும். அதனால் அனைவரும் இயற்கை பாதுகாப்போம், எதிர்கால சந்ததிக்கு வழிவிடுவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன்.

0: அடுத்ததாக புத்தகம் பேசுகிறது என்ற தலைப்பில் பேச வருகிறார் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி பூரணி.
1: பக்கங்களை புரட்டும் போதெல்லாம் புதிய உலகம் பிறக்கிறது. எழுத்துக்களை படிக்கும் போதெல்லாம் என் எண்ணங்கள் திரகடிக்கிறது. தனிமையில் துணையாகவும் தவிக்கும் நேரத்தில் வழியாகவும் என் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் அழகிய நண்பன் புத்தகம். வணக்கம், நான் தான் புத்தகம் பேசுகிறேன். முன்பெல்லாம் என்னிடம் பேசவில்லை என்றாலே உங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் இப்போது என்னுடைய முகவுரையை மட்டும் படித்துவிட்டு என் மேலே படுத்துக்கொண்டு தூங்குகிறீர்கள். இதிலும் சிலர் இருக்கிறார்கள், என் மீது தேவையான செய்திகளை எடுத்துக் கொள்வதற்காகவே இரவு 12 மணி நேரம் வரை என்னிடம் உள்ள செய்திகளை தெரிந்து கொண்டு பிறகு தூங்குகிறார்கள். ஆனால் இப்போது உள்ளவர்கள் அப்படியா செய்கிறீர்கள்? உங்களுடைய கைபேசி நண்பனிடத்தில் மட்டுமே நேரத்தை வீணாக செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னிடம் பக்கங்கள் பல இருந்தாலும் பாதை ஒன்றுதான் காட்டுவேன். வாழ்க்கை என்னும் பயணத்தில் வழிகாட்டியாக நிற்பேன். மௌனமாக இருந்தாலும் மனதை மாற்றும் சக்தி எனக்குண்டு. எனக்காக ஒரு உதவி, என்னிடம் தினமும் ஒரு மணி நேரமாவது என்னிடம் பேசுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள். ஏன் என்னிடம் உள்ள முன்னுரையை மட்டும் படித்துவிட்டு உங்கள் வீட்டின் அலமாரியில் என்னை வைத்து விடுவீர்கள்? இதைவிட கொடுமையானது என்னவென்று தெரியுமா? நீங்கள் என்னிடம் முன்பு போல் இப்போது பேசுவதே இல்லை. அதுதான் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. முதலில் எல்லாம் காலையில் எழுந்தவுடன் என்னிடம் தான் பேசுவீர்கள். அப்போது உங்கள் முகத்தை பார்க்க வேண்டுமே, அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தெரியுமா, உங்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். நேரு தன்னுடைய அன்பான மகளுக்கு புத்தகம் வாசிப்பதை விரும்பு என்று கூறுகிறார். ஏன் அதற்காக அவர் அப்படி கூறுகிறார்? 1000 முகங்களை கொண்டது வாழ்க்கை. அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகத்தினுடைய வாசிப்பு மிகவும் முக்கியம் என்று கூறுகிறார். அவருடைய மகளுக்கு புத்தகத்தை நண்பனாக மாற்றி தருகிறார். தற்போது உள்ள பெற்றோர்கள் உங்களுக்கு நண்பர்களாக கைபேசியை கொடுக்கிறார்கள். அவர்களிடமே நீங்கள் பேசுகிறீர்கள், சிரிக்கிறீர்கள், உங்களுடைய நேரத்தை அவர்களிடமே செலவு செய்கிறீர்கள். ஆனால் என்னிடம் ஒரு மணி நேரம் கூட பேச மாட்டேங்கிறீர்கள், புத்தகத்தை வாசிக்கவே மாட்டேங்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு என்னையும் கொஞ்சம் அறிமுகம் செய்து வையுங்கள். நானும் அவருக்கு மிக சிறந்த நண்பனாக இருப்பேன். புத்தகமாகிய என்னிடம் இல்லாததொன்றும் இல்லை, பேசாமல் பேசும் நண்பன் நான். பக்கங்கள் திறந்தால் இந்த உலகத்தையே உங்களுக்கு சொந்தமாக தருவேன். எழுத்துக்களில் கனவுகளை விதைத்து வார்த்தைகளில் வாழ்க்கையை கற்றுத் தருவேன். தனிமையில் துணையாகி தவறுகளில் வழிகாட்டியாகி ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு புதிய உலகம் காட்டும் புத்தகம் நண்பன் நான். அதே போல் என்றும் அழியாத நண்பனும் நான். இன்று தலை குனிந்து படித்தால் நாளை உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன். நான் செய்வது தவறா? நீங்களே கூறுங்கள். எனவே இறுதியாக ஒன்றை கூறுகிறேன், புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், கட்டாயமும் படுத்தாதீர்கள். அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சி தராது. அந்த புத்தகத்தின் மீது வெறுப்பு மட்டுமே உண்டாகும். அது மட்டுமன்றி எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசையும் வராது. எனவே புத்தக வாசிப்பை கடமையாக கொள்ளாமல் விருப்பமாக்கிக் கொள்ளுங்கள். இதுவே என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததாக ட்ரக்ஸ் வீடு லைஃப் எடு என்ற தலைப்பிலான நாடகத்தை வழங்க வருகிறார்கள் இளநிலை கணிதவியல் 3ஆம் ஆண்டு மாணவிகள் மதுமித்ரா, பூவிழி, மோகனதர்ஷினி, பூமிகா, லாவண்யா, காவ்யா, சுவாதி. முதலில் வில்லுப்பாட்டு.
2: வணக்கம்.

0: எங்க கதையை கேட்க வாங்க.
1: வாங்க வாங்க வாங்க எங்க கதையை கேட்க வாங்க.
0: தூரத்துல இருப்போரோ தூங்கிக்கிட்டு இருப்போரோ கிட்ட வந்து உட்கார்ந்து
1: கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க.
0: வீட்டின் ஒளியாயிருக்கும் பெண்களே, உங்கள் வேலையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்கள் சமுதாய விழிப்புணர்ச்சி கதையை கேட்க ஓடி வாருங்க. வாங்க வாங்க வாங்க எங்க குரலா கேட்க வாங்க.
1: வாங்க வாங்க வாங்க எங்க குரலா கேட்க வாங்க.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் குழந்தைகளே, பெரியவரே, கூட்டமாக வந்து எங்க கதையை கேளுங்க. அங்க குடிச்சு புட்டு கிட போற எழுப்பி விடுங்க. வாங்க வாங்க வாங்க எங்க கதைய கேட்க வாங்க.
1: வாங்க வாங்க வாங்க எங்க கதைய கேட்க வாங்க.
0: அதாவது நாங்க இப்ப என்ன சொல்ல வரோம்னா, வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் நமது எண்ணங்கள் மாற வேண்டும். எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் திருத்த கண்டிப்பு தேவையில்லை. அதை அன்பாலையும் பாசத்தாலையும் திருத்த முடியும் என்பதற்கான உதாரணமாக இந்த நாடகத்தை கேளுங்கள்.
2: ஹரி, நிலா, ரெண்டு

0: இதோ வந்துட்டோமா.
1: நாங்க காலேஜ் கிளம்பிட்டோமா, இந்த செமஸ்டர் ஃபீஸ் இன்னும் கட்டல, டைமும் முடிய போகுதுமா.
2: சீக்கிரத்துல ரெடி பண்றேன்பா.
0: அப்பா எங்கம்மா?
2: அப்பா அப்பாவா?
0: என்னமா யோசிக்கிற, நீ யோசிக்கிறத பார்த்தா காலங்கத்தாலே கிளம்பிட்டாரு போல.
3: டேய் ஹரி, நான் மூர்த்தி வந்திருக்கேன்டா. உங்க அப்பன் காலையிலே கடைக்கு போயிட்டான் போல, அங்க இங்க தள்ளாடிட்டு இருந்தான், அதான் கூட்டு வந்திருக்கேன்.
4: ஸ்டடியா தாண்டா இருக்கேன்.
0: அப்போ ஏன் இப்படி பண்றீங்க, எங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா?
4: உங்களை பத்தி யோசிக்கிறதுனாலதாமா இப்படி இருக்கிறேன்.
1: எங்களுக்கு தேவையானதெல்லாம் அம்மாதான் செய்யறாங்க. இப்ப செமஸ்டர் ஃபீஸ் வேற கட்டணும், நீங்களா கட்டுவீங்க?
4: என்னடா என்ன எதிர்த்து பேசுறியா, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ?
2: ஹரி நிலா ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா காலேஜ் டைமே முடிஞ்சிரும். சீக்கிரம் கிளம்புங்க,
0: நாங்க போயிட்டு வரோமா. அபி என்ன செடி உனக்கு, ஏன் என்கிட்ட காலையில இருந்து பேசவே மாட்டேங்கிற? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாடி?
5: ஒண்ணும் இல்ல நிலா, என்கிட்ட எதுவும் கேட்காத, தயவு செய்து இங்க இருந்து போயிரு.
0: எப்படி கேட்காம இருக்கிறது, நாம ரெண்டு பேரும் ஸ்கூல்ல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், திடீர்னு ஒரு காரணமும் சொல்லாம பேசாம போனா என்ன அர்த்தம் அபி? உண்மையை சொல்லு.
5: நிலா என்ன மன்னிச்சுடி, எனக்கு உன் கூட பேசணும் ஆசைதான், ஆனா என்னால முடியாதுடி.
0: ஏன் அபி என்னாச்சு?
5: எங்க வீட்டுல உன் கூட பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
0: ஏன்டி திடீர்னு உங்க அப்பா அம்மா அப்படி சொன்னாங்க?
5: உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு போல. உங்க அப்பா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. ஊர் ஜனங்க எல்லாம் எங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, இனிமேல் நான் உன் கூட சேர்ந்தனா என்ன காலேஜுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. நான் என்னடி பண்ணுவேன்?
0: எங்க அப்பா பண்ற தப்புக்கு நான் என்னடி பண்ணுவேன்?
5: எனக்கு புரியுது நிலா, ஆனா என்னால எங்க அப்பா அம்மா பேச்ச மீற முடியாது. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதடி.
4: டேரி வாடா வீட்டுக்கு போலாம்.
1: டேய் நில்லுடா, நான் கவின் கிட்ட நோட் வாங்கிட்டு வரேன். டேய் கவின் நில்லுடா.
0: என்னடா?
1: டேய் நேத்து கிளாஸ் நோட்ஸ் என்னால எழுத முடியலடா. உன்னோட புக்கு கொஞ்சம் கூட நைட் எழுதிட்டு நாளைக்கு காலையில காலேஜ்ல தரேன்.
0: அதெல்லாம் தர முடியாது.
1: ஏன்டா கவின் இப்படி சொல்ற, ஒரே ஒரு நாள் தான்டா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த செமஸ்டர் எக்ஸாம்க்கு வேற படிக்கணும்.
0: உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு நோட்டு கொடுக்கவே எனக்கு பயமா இருக்கு.
1: பயமா? ஏன்?
0: உங்க வீட்டுலதான் உங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து ஒரே ரகல பண்ணுவாராமே. குடிச்சிட்டு வந்து உன்ன அடிக்கும் போது போதில என் புக்கிசேத்து கிழிச்சு போட்டா, இல்ல பழைய பேப்பர் கடைக்கு வித்துட்டா, நான் என்ன பண்றது? நான் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பான்?
1: கவின் ஏன்டா இப்படி பேசுற, அது என் படிப்பு விஷயம்டா.
0: உன் கஷ்டம் உனக்கு, உங்க அப்பா ஒரு குடிகாரன், காசு இல்லாதப்போ வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு போய் விப்பாராமே. என் புக்கையும் அப்படி ஏதாச்சும் பண்ணிட்டா அதனால புக் எல்லாம் தர முடியாது.
4: டே ஹரி என்னடா ஆச்சு, எதை யோசிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. கவின் எதை பேசிட்டு போறான் பல.
1: ஒண்ணு இல்லடா தேவா.
4: சரி வாடா போய் டீ குடிச்சு வரலாம்.
1: இல்லடா நான் வரல.
4: டோன்ட் வரிடா, நான் காசு தரேன், வாடா போலாம்.
2: என்னடி சொல்ற சோறு இல்லையா? ஐயா அம்மா
1: நிறுத்துப்பா. ஏன்பா அம்மா வடிக்கிறீங்க? ஏன் எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? போற வர இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எங்களால நிம்மதியாவே இருக்க முடியலப்பா. எங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு இல்ல, ஒழுங்கா போட துணியும் இல்ல, காலேஜ் ஃபீஸ் கூட என்ன கட்டல, கடன் வேற இருக்கு, ஆனா உங்களுக்கு குடிக்க மட்டும் காசு இருக்குல்ல.
4: என்னடா தோளுக்கு மேல வளர்ந்துட்டோன்னு திமிர்ல பேசுறியாடா?
2: வாய முடுங்க முதல்ல. உங்களால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பனாவும் இல்ல, எனக்கு நல்ல கணவனாவும் இல்ல. ஊர்ல அந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சு, எங்களை விட்டுருங்க.
0: அம்மா நான் வந்துட்டேமா, பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடுமா.
2: இதா கைரேக வைக்க, இன்னைக்குதான் கடைசி நாளா, பக்கத்து வீட்டு அமுதா என்கிட்ட சொல்லவே இல்லம்மா.
5: என்ன ஆக போகுது, அவங்க என்ன சீரா செய்ய போறாங்க, வந்தா சாப்பிட்டு மட்டும் தானே போவாங்க, அதனாலதான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல. சரி அமுதா நாங்க கிளம்புறோம்.
1: சரி கலை. ஐயோ லட்சுமி நீ எப்ப வந்த?
2: இல்ல அமுதா, ரேஷன் கடை விஷயத்தை பத்தி
1: ஒரே
4: புகையா இருக்கு. ஒண்ணு சொல்ற, சிகரெட் தானே பிடிக்கிற?
1: ஆமா.
4: ஆனா எனக்கு கஞ்சா வாசனை வர மாதிரி இருக்கு. என்னடா பழக்கம் இதெல்லாம், யார பாத்து இப்படி செய்யற?
1: ஏன்பா நீங்க செய்யாத தப்பையா நான் செஞ்சேன்?
4: என்னடா எதிர்த்து பேசுற, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு தான்டா நான் குடிக்கிறேன்.
1: உங்களுக்கு என்னப்பா கஷ்டம், வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிற

0: கிளாஸ்ல ஜாலியா குடிக்கிறீங்க. அது தவிர வேற என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்க பாட்டு சந்தோஷமா தான் இருக்கீங்க. நாள் முழுக்க போதையில மிதந்துட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியுதா? நான் நீலாம்மா படுற கஷ்டம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? ஒரு நல்லது கெட்டது மதிச்சு யாரும் கூப்பிட மாட்டாங்க. தயவு செய்து இந்த பழக்கத்தை விட்டுடுங்க.
1: அப்பா, எங்க நலனுக்காகவாவது இந்த பழக்கத்தை விட்டுடுங்கப்பா.
2: ஏங்க, நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தான் செய்யணும், அவங்களுக்கு நல்லதெல்லாம் நம்ம தான் பார்த்து செய்யணும். தயவு செஞ்சு இந்த குடிக்கிறத விட்டுருங்க.
3: எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட கஷ்டம் எதுவுமே தெரியாம நான் மட்டும் சுயநலமா இருந்துட்டேன். இனிமே கண்டிப்பா என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க முயற்சி பண்றேன்.
2: ஹரி, நீலா, ரெண்டு பேரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா.
1: என்னமா விசேஷம், இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்வீட் தர?
2: அதுவா, உங்க அப்பா இந்த மாசம் வாங்கின மொத்த சம்பளத்தையும் என்கிட்டே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என் மேல சத்தியம் செஞ்சிருக்காரு.
0: நிஜமாவமா சொல்ற?
3: ஆமாடா ஹரி, இத்தனை நாளா நான் குடிச்சிட்டு உடம்பி கெடுத்துட்டு குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டேன்டா. ஆனா அன்னைக்கு நீ பண்ண காரியம் தான் என் கண்ணை திறந்ததுடா.
1: அப்பா, நீங்க திரும்பி வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான்ப்பா.
3: இனிமே குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உங்களோட படிப்பை நீங்க தைரியமா படிங்க. இந்த செமஸ்டர் ஃபீஸ் நான் இன்னைக்கே போய் கட்டிடுறேன்.
2: ஒரு நல்ல கணவனாவும் பொறுப்பான அப்பாவும் நீங்க மாறினதாங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து.
0: அன்னைக்கு நாம் எடுத்த நல்ல முயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நிலா.
1: ஆமாண்ணா,
4: நாடகத்தின் நற்சிந்தனை. கோபத்தினாலும் சண்டையாலும் மாற்ற முடியாத மனங்களை அன்பினாலும் சரியான உத்தியினாலும் கண்டிப்பாக மாற்ற முடியும். நன்றி. நிறைவாக பெண்ணின் வாழ்க்கை சவாலிலிருந்து சாதனை வரை என்ற தலைப்பில் பேச வருகிறார் இளங்கலை ஆங்கிலம் முதலாம் ஆண்டு மாணவி பாதிமா முசினா பேகம் அவர்கள்.
5: அன்பான நேயர்களே, உங்கள் மனதோடு மனம் இணைந்து பேசும் இந்த இனிய நேரத்தில் உங்களை அன்போடு சந்திக்கிறேன். அன்பான நேயர்களே, உங்கள் கவனத்தை ஒரு சில நிமிடங்கள் இங்கே திருப்புங்கள். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகும் தலைப்பு புதுமையான தலைப்பு அல்ல, அனைவருக்கும் பயிற்சியமான ஒரு தலைப்பே. பெண்ணின் வாழ்க்கை சவாலிலிருந்து சாதனை வரை என்பதாகும். ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் அவற்றை கடந்து அவள் அடையும் சாதனைகள் பற்றி சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது பிறந்தது முதல் பல்வேறு அனுபவங்களை கடந்து செல்லும் பயணம். அவள் ஒரு மகளாக, மாணவியாக, சகோதரியாக, தொழிலாளியாக என பல பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறாள். அதே நேரத்தில் அவளுக்கென தனிப்பட்ட கனவுகளும் விருப்பங்களும் இலக்குகளும் இருக்கின்றன. ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது பல பொறுப்புகளையும் பல சவால்களையும் கடந்து செல்லும் பயணம். பள்ளி, கல்லூரி, பயிற்சி மையங்கள், வேலை செய்யும் இடங்கள் மற்றும் சமூக வலைதளங்களிலும் கேலி செய்தல், அவமதித்தல், இனியவழி தொல்லை, மிரட்டல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை எதிர்கொள்ள கல்வியும் விழிப்புணர்வும் மிகவும் அவசியம். கல்வி என்பது மதிப்பெண்களுக்காக மட்டுமல்ல, தன்னுடைய உரிமைகளை அறிந்து கொள்வது, தவறை அடையாளம் காண்பது, தேவையான நேரத்தில் எதிர்த்து குரல் கொடுப்பது. அதேபோல் ஒரு பெண்ணின் ஆடை தேர்வும் அவளுடைய தனிப்பட்ட விருப்பம் மற்றும் சுதந்திரத்துடன் தொடர்புடையது. அவள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று கேள்வி கேட்பதற்கோ அவளை அவமதிப்பதற்கோ யாருக்கும் உரிமை இல்லை. அதே நேரத்தில் சுதந்திரம் என்பது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விருப்பப்படி நடப்பது என்று பொருள் அல்ல. செல்லும் இடம், சூழ்நிலை, நிகழ்ச்சி ஏற்றவாறு ஆடை அணிவதும் நம்முடைய பொறுப்பு. நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை மதித்து அதை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். பெண்களுக்கு உரிமைகள் மிகவும் அவசியம். ஆனால் உரிமையுடன் பொறுப்பும் இருக்க வேண்டும். சட்ட உரிமைகளை பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காகவோ தனிப்பட்ட பழிவாங்குதலுக்காகவோ பயன்படுத்துவது தவறு. அதே நேரத்தில் சிலர் உரிமைகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக உண்மையாக பாதிக்கப்படும் பெண்களின் குரலை அலட்சியம் செய்வது தவறு. இன்று பெண்கள் கல்வி, மருத்துவம், அறிவியல், விளையாட்டு, காவல்துறை, ராணுவம், தொழில் என பல துறைகளில் சாதித்து வருகிறார்கள். ஒரு காலத்தில் பெண்களுக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டனர். ஆனால் இன்று அதே பெண்கள் தங்களுக்கான வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். அவள் ஒரு குடும்பத்தின் பலம் மட்டுமல்ல, சமூகத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி. பெண்ணின் கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்போம், அவர்களின் சாதனைகளை போற்றுவோம், அவர்களுக்கு துணையாக என்றும் நிற்போம். பெண் முன்னேறினால் குடும்பம் முன்னேறும், பெண் சாதித்தால் சமுதாயமே சாதிக்கும். இந்த அழகான எண்ணத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குறிப்பாக பெண்களின் கனவுகளுக்கும் விருப்பங்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிமையும் சுதந்திரமும் கொடுத்து அவர்களுக்கு துணையாக நிற்கும் ஒவ்வொரு ஒரு ஆணுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பெண்ணின் சுதந்திரத்தையும் கனவுகளையும் தடுக்கும் ஆண்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறிய போதனையாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை கேட்டது விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை.

0: 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

ஹலோ வணக்கம் மக்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல என்ன பேச போறோம், நிறைய பாடல்கள், நல்ல சூப்பர் ஹிட் சாங்ஸ், நல்ல டாபிக்ஸோட லைன்லேயே காத்துட்டு இருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னைக்கு என்ன எப்படி இருக்கு போனா, எல்லாமே ஆக்சுவல் நார்மல் டே மாதிரி போயிட்டு இருக்கு. வீக்கெண்டு, சாட்டர்டே ரிலாக்ஸா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிற இந்த டைம்ல நிறைய ஃபிளாஷ் ஆன நிறைய மெமரிஸ் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்துட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: அதை வந்து நம்ம மைண்டை வந்து மாத்திட்டு அவ்வளோ அழகாக மாத்திடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் ஸ்கூல் பசங்க அழகாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேங்க் மாட்டிட்டு ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே இன்னொரு பக்கம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக வண்டியில் டூ வீலர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது எப்பவுமே சரி, ஆஃபீஸ் போகிற கேங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக ஆஃபீஸில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்டாஃப்ஸ் யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில இதுவெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட பிரைம் டைம் ஆன அந்த காலேஜ் மெமரிஸும் அந்த அழகிய தருணங்கள் மட்டும்தான் எப்பவுமே ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நினைவுகளோட உங்களோட அடுத்த சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: சக்தி வேலே பாட்டா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு எனக்கு ஒரு என்ன சரியா சொல்லணும்னா சின்ன நாஸ்டாலஜிக் ஃபீலா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே ரோட்ல நிறைய போகும்போது வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம், நோட்டீஸ் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம எந்த மூட்ல போயிருந்தாலும்

வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். பாட்டு செம்ம வைபா இருந்துச்சுல்ல. ஸோ அதே போல நம்ம இதனை நினைக்கும் போது இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்ற நம்ம இதயம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களுக்கு நம்ம வீட்டு ஸ்டோரியும் தெரியும், நம்ம ஹார்ட் பிரேக் ஸ்டோரியும் தெரியும். அது நம்ம நிடல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிழல் மாதிரி நம்ம மேல தப்பு இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்க முன்னாடி நம்மளுக்கு எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த கெத்து இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி லைன்ல இன்னும் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டு அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு கான்வர்சேஷனுமே நம்மளுக்கு இருக்காது. ஆனா திரும்ப நம்ம போய் அந்த சந்திக்கும் போது, பேசும் போது, என்னடா எப்படிடா இருக்க அப்படின்னு நம்மளுக்கு கூட அந்த பழைய மாதிரியே அந்த கான்வர்சேஷன் இருக்கும் பாருங்க. அதுதான் நம்ம காலேஜ்லேயே கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுவும் இல்லாமல் கூட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம எப்படி எந்த மூடில் எப்படி இருக்கோன்னே தெரியாது, ஆனால் எப்பவுமே துரு துரு துருன்ட்டு அவங்க மண் வந்து ஏதோ பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு சண்டை போட்டுட்டு, என்னடா வாடா போகலாம், டீ சாப்பிட்லாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நம்ம எப்பவுமே காலேஜ் டேஸ் சொல்லும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளோட சாங்ஸ் நம்ம எப்பவுமே அழகா சும்மாவே இருக்க மாட்டோம். எந்த டைம் வந்தாலும் ஒண்ணு கேங்கா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்போம், அப்படி இல்லையா நம்ம சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி நம்மளே நம்மளுக்கு பாட்டு எழுதிப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம இன்னும் ஜாலியா மாசான கேங் கிடைச்சா எப்படி இருக்கும், டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்தா. ஸோ உங்களோட அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம காலேஜ் மெமரிஸ்னு சொன்னாலே எப்பவுமே நம்மளுக்கு நாஸ்டாலஜிக் ஃபீலும், ஒரு அழகிய எப்பவுமே மைண்ட் ரிலாக்ஸேஷனா தான் இருக்கும். ஸோ இந்த வீக்கெண்டா இன்னும் ஜாலியா, இன்னும் சூப்பர் ஆக்கிறதுக்கு இப்பவே போன் எடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ சீனியர்ஸோ, உங்களோட க்ளோஸா இருக்க எல்லாரையும் போன் போட்டு பேசுங்க. இன்னும் ஸ்பெஷல் ஆக்குங்க இந்த வீக்கெண்டை. ஸோ

சிட்டியோன்னு இன்னும் நீங்க கேட்டுட்டு இருக்க உங்களோட ஃபேவரட் ஷோ வந்துட்டு இருக்கு. அடுத்து நீங்க கேட்க போறது கட் கேமரா ரோலிங், லைன்ல ரெடியா இருக்காங்க எல்லாரும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் மீ நிவேதாஷி. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow-வின் கல்லூரி பூக்கள்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காதுகள் வழியா மனசுக்குள்ளார இறங்கி உங்க ஒவ்வொரு நாளையும் செம்ம கலர்ஃபுல்லா மாத்திர ஒரே வைப்ரேஷன் புதுவையின் நம்பர் ஒன் என்டர்டைன்மெண்ட் பிராண்ட் மியூசிக்ல கெத்து கொண்டாட்டத்துல மாசு. இது உங்கள் ஆல் டைம் ஃபேவரேட் FM ரெயின்போ புதுவை 102.8. தியேட்டர்ல நாம பார்த்து ரசிச்ச கொண்டாட்டங்களை உங்க வீட்டு வரவேற்பறைக்கே கொண்டு வந்து சினிமா உலகத்துல மறைஞ்சிருக்கிற நகைச்சுவை முத்துக்களை உங்க குரல் மூலமாகவே மேடையத்துற ஒரே பிரம்மாண்ட

0: சுகமான தலம், கவலைகளுக்கு நோ ரீடேக், சிரிப்புக்கு மட்டுமே ஒன் மோர்னு சொல்ற உங்களின் பிரத்யேகமான ஷோ இது. கட் கேமரா ரோலிங். இந்த ஷோவை வேற லெவல் எனர்ஜியில கொண்டு போக ஏன் கூட இன்னைக்கு ஸ்டுடியோவை அதிர வைக்க வந்திருக்காங்க நம்ம புதுவையின் கியூட் வாய்ஸ் எனர்ஜி குயின் ஆர்ஜே லாவண்யா. வெல்கம் லாவண்யா.
1: தேங்க்யூ சீனு. பில்டப்ல பயங்கரமா தான் இருக்கு. ஹலோ புதுவை நேர்களே, இன்னைக்கு நான் அப்படியே ரெடியா ஒரு எந்தூசியாசமா நான் இருக்கேன். அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன சீனு, இன்னைக்கு ஸ்டுடியோக்குள்ள வரும்போதே ஏதோ ஒரு பெரிய சினிமா செட்டுக்குள்ள வர மாதிரி செம்ம வைபா இருக்கு. அதுவும் மைக்க பிடிச்சு வார்த்தைகளால ஜாலம் பண்ணி புதுவை எஃப்எம் ரெயின்போட மைக்ரோஃபோன் மாஸ்டரா இருக்க, அதாவது கலக்கக்கூடிய நம்மளோட ஆர்ஜே சீனு கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போற அப்படின்னும் போது ஐ அம் சேம ஹாப்பிங் அப்படிதான் சொல்லும்.
0: அடடே லாவண்யா, என்ன இன்னைக்கு ஆரம்பமே எனக்கு ஆஸ்கார் அவார்டு லெவல்ல பில்டப்லாம் சும்மா அள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுல ஒரு 100% உண்மை இருக்கு. அதே நேரத்துல நம்ம லாவண்யா மைக்க கையில எடுத்தா இந்த ஸ்டுடியோக்கு வர அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கே சும்மா பிளாக் பஸ்டர் லெவல்.
1: ஆஹா சரி சீனு, பில்டப் எல்லாம் ஓகே தான். இன்னைக்கு நம்ம ஷோல அப்படி என்ன சம்பவம் பண்ண போறீங்க?
0: இன்னைக்கு ஒரு சாதாரண கிளிப் இல்ல லாவண்யா, தமிழ் சினிமாவோட 3 பெரிய நகைச்சுவை ராட்சசர்கள் ஒன்னா சேர்ந்து மாஸ் பண்ணின ராஜகுமாரன் படத்தோட கிளாசிக் காமெடி சீன் தான். அதாவது நம்ம வைகை புயல் வடிவேலும் அவங்க சிஸ்டரை வந்து கவுண்டமணி செந்தில் காம்போவுக்கு அறிமுகப்படுத்துற அந்த அல்டிமேட் காமெடி கிளிப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நேயர்கிட்ட போட்டு காட்டுறதுக்கு ரெடியா இருக்கு.
1: ஆஹா, நீங்க சொல்லும் போதே அதை கேட்கும் போதே ஏதோ ஒண்ணு பண்ணுதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த சீனை நினைச்சாலே சிரிப்பு அடங்காது. வடிவேல் சாரோட அந்த அப்பாவித்தனமான அந்த பாடி லாங்குவேஜும், அதுக்கு கவுண்டமணி சார் கொடுக்கற அந்த மரண கவுண்டரும் செம்ம காம்பினேஷன் சீனும். இதை கேட்கிற நேர்களுக்கு செம்ம ட்ரீட் தான் இன்னைக்கு.
0: அவங்களுக்கு அவ்வளவு ட்ரீட்னா போட போற நமக்கு எப்படி இருக்கும்? ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காமெடி கிளிப்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக பிளே பண்ணி காட்ட போறோம். ரெடியா லாவண்யா?
1: ரெடி.
2: அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
0: தெரியுதா லாவண்யா, அது வரைக்கும் சத்தமே வரக்கூடாது. ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காமெடி கிளிப்ஸையும் கேட்டலாம்.
3: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்க.
0: பாத்தீங்களா லாவண்யா, மேகலை மணி மேகலைன்ற மாதிரி லாவண்யா உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்திருக்காங்களா?
1: கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, கொடுக்கல அப்படின்னு
0: சொல்ல முடியாது. ரெண்டும் கலந்த நகைச்சுவை பாத்திரமா இருந்திருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த காமெடி கிளிப்ஸ் வந்து நம்ம திரும்ப நம்ம நேயர்களுக்காக போட்டு காட்டிடலாம். ஏன்னா நம்ம நேயர்கள் வந்து அதை அப்படியே முழுசா உள்வாங்கணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
2: இப்பாச மலர, அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
3: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்க.
0: ஓகே லாவண்யா, ரெண்டு கிளிப்பையும் வந்து நாம பிளே பண்ணி காட்டியாச்சு. இப்ப இந்த கிளிப்பை கேட்டுட்டு அப்படியே அவங்க குரல்ல வடிவேலுவாகவே மாறிதான் நம்ம நேர்கள் வந்து பேசி காட்ட போறாங்க. சோ நேர்லே, இது உங்களுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற அந்த நடிப்பு அசுரனை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு மேடை. இதுதான் வந்து கட் கேமரா ரோலிங்.
1: வாவ், அப்ப இன்னைக்கு நம்மளோட போன் லைன் சும்மா புதுவையோட நடிப்பு தலையங்கள்லாம் படையெடுக்க போறாங்க சொல்லுங்க. ஆமா, சோ ரெடியா இருங்க, உங்களுக்கான கிளிப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க என்ஜாய் பண்ண போறீங்களோ இல்லையாங்க, இன்னைக்கு ஷோவை நான் என்ஜாய் பண்ண போறேன். எந்த மணிமேகலை யாரு அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு. சோ என்ன பண்ணலாம், கட் கேமரா ரோலிங், சீக்கிரம் கால் பண்ணுங்க.
0: பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு கை வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். நம்ம லைன்ல நம்ம வரட்டு பேசலாமா?
1: கண்டிப்பா.
0: ஹலோ, வணக்கம். பாத்தீங்கன்னா, ஆஹா, சரி ஓகே. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேயர்களுடைய முயற்சியை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த மணிமேகலையை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக இப்ப எந்த நேயர் வந்து லைன்ல இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நீங்களே
0: வந்துட்டீங்களா?

0: சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு இப்ப ஆரம்பிக்கலாமா? கேட்டீங்களா நம்ம காமெடி கிளிப்ஸ்? ஓகே ரெடியா, நம்ம ஷோக்குல போலாமா?
1: போலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன்.
0: கண்டிப்பா நீங்க தெரிஞ்ச வரைக்கும் பேசுங்க, தெரியாதையும் பேசுங்க. ஓகேங்களா?
1: ஓகே சார்.
2: கட், கேமரா ரோலிங்.
1: என் பாசூர் மல்லிய, என் பவள தேவதைய, என் பறிச்சாத பூவ இப்ப கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் சத்தம் எதுவும் வரக்கூடாது.
0: ஓகே, அடுத்து
1: அறிமுகப்படுத்திருக்காங்களா? இல்ல, அப்படிலாம் அறிமுகப்படுத்த என்ன பொண்ணு பக்கம் வரும்போது கூட நீ போய் காப்பி கொடுமா அப்படின்ற மாதிரி தைரியமா தான் சொன்னாங்க. நான் வந்து பிளேட்ட வாங்கிட்டு தைரியமா போயிட்டேன். தைரியமா
0: தான். சரி, உங்களை பார்த்த உடனே மாப்பிள்ள என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் காட்டினாரு?
1: ஒரு 7 வருஷமா கல்யாணம் ஆகல, பொண்ணு சரியில்லை, கிடைக்கல, ஜாகரம்
2: பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி மேடம், செமையா கலக்கிட்டீங்க நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்துல.
1: நல்ல தொடக்கமா வந்திருக்கு, நல்லபடியா போகும்
0: நிகழ்ச்சி. நன்றி
2: நன்றி மேடம்.
0: பாத்தீங்களா லவண்யா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காமெடி கிளிப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்ல வாழ்க்கையில வந்து எவ்வளவு ஒரு பொருத்தமா அமையுது பாருங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அழகா ஈஸியா வந்து சொல்றாங்க பாருங்க மேடம், வந்த மொத மாப்பிளையே அமைஞ்சு போச்சுன்றாங்க இல்லைங்களா? ஓகே சூப்பர். நேர்லே நீங்களும் இன்னைக்கு இந்த ஷோல இந்த காமெடி கிளிப்ஸ், அதாவது நாங்க பிளே பண்ண அந்த காமெடி கிளிப்ஸ் நீங்களும் பேசி காட்டணும்னா நீங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்று எண்களுக்கு.
2: இந்த பாசமலர் யாரு? அடுத்த பாசமலர் தெரிஞ்சுக்கலாம்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்,
0: பாரிஜாத மலர்.
2: தண்டபாணி சார்,
3: கண்கலகாம பாத்தீங்க.
0: சூப்பர் சார். அப்புறம் அது ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் சொல்லுவாரு, பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை,
3: பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மணிமேகலைய வந்து பாருமா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, பாக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, கண்கலங்காம பாத்துக்க சொல்லுங்க.
0: ஓகே சூப்பர் சூப்பர்.
2: யார சார் கண்கலங்காம பாத்துக்கணும், அவங்களையா?
0: ஓகே தண்டபடி சார், நீங்க வந்து இது மாதிரி யாராவது இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கீங்களா?
3: என்ன
0: போங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நகைச்சுவை சுவாரஸ்யமே இல்லாம இருக்குது. ஓகே, அப்ப நீங்க பொண்ணை பாக்கவே இல்ல இல்லீங்களா? பரியத்தப்பதான் பாத்தீங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60s கிட்ட தான் இருப்பீங்க. ஓகே ஓகே சூப்பர் சார், நம்ம நேஷ்ல நல்லா பேசுனீங்க வந்து
2: பாராட்டுக்கள் சார்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி சார்.
3: சாப்பிட்டீங்களா? இவன் சாப்பிட்டீங்களா?
0: காபி சாப்பிட்டீங்களா? காபி குடிச்சீங்களா? சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பிட்ட சார். ஓகே சூப்பர் சார், தண்டமணி சார் நன்றி. ஓகே லாவண்யா, நம்ம புரோகிராம ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா
2: ஆரம்பமே ரொம்ப அதிரடியா போயிட்டு இருக்கு.
0: அந்த பாச மலர பவள கொடிய அறிமுகப்படுத்தின உடனே நம்ம நேயர்களை வந்து ரொம்ப அட்டகாசமா வந்து கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே இன்னைக்கு ஷோ வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நடிப்பு அரக்கனை, நடிப்பு அசுரன் வந்து நீங்க வெளியெடுத்துட்டு வரணும். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 இது எஃப்எம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
6: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா,
5: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல
6: இருக்காதுங்க.
7: பாட்டுனா பாட்டு, கொண்டாட்டம்னா கொண்டாட்டம். புதுவையின் நம்பர் ஒன் என்டர்டைன்மெண்ட் பிராண்ட் மைக்ரோபோன் மாஸ்டர்களின் கோட்டை, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கவலைகளுக்கு எண்டு காடு போடுங்க, கலகலப்பை ஃப்ரேமுக்குள்ளார கொண்டு வாங்க. உங்களுடைய நடிப்பு அரக்கனை வெளியே கொண்டு வர இந்த ஷோ கட் கேமரா ரோலிங். லாவண்யா இப்ப நம்ம லைன்ல வரவர் சாதாரண ஆள் இல்லைங்க, ராஜகுமாரன் வடிவேலு பாணியில தங்கையை அறிமுகப்படுத்த தயாரா இருக்கிற ஒரு நடிப்பு அசுரன் தான் நம்முடைய நிகழ்ச்சியில இப்ப காத்துட்டு இருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசலாமா?
8: கண்டிப்பா.
7: ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம். என்ன ஐயப்பன்?
7: சூப்பர் சார். உங்களுக்கு எப்படி பில்டப் கொடுத்துருந்த தெரியுமா? நானு அதாவது வந்து உங்களுடைய அந்த மாடுலேஷனை கேக்குறதுக்காக உலகமே இப்ப வெயிட்டிங்ல இருக்கு.
8: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
7: ரெடிங்களா நீங்க
8: ஐயப்பன் சார்?
7: ஹலோ.
5: பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன், அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
6: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா,
5: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல
6: இருக்காதுங்க.
7: ஓகே ஐயப்பன் சார், கேட்டீங்களா?
8: பாத்தீங்கன்னா
7: நீங்க வந்து எப்படி அந்த மேகலையை நீங்க பழைக்க போறீங்கன்னு கேக்கிறதுக்காக நாங்க ரெடியா இருக்கிறோம்.
8: கட் கேமரா ரோலிங்.
9: அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய, மணி மேகலைய இங்க கூட்டிட்டு
7: வர்றேன்.
9: அது வரைக்கும் சத்தமே வரக்கூடாது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா?
7: என்னடா சொல்லுங்க.
9: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதான் இன்னும் வெக்க விட்டு போகும்.
7: ஆஹா, இருக்காத பின்ன ஐயப்பன் சார் அப்படி வளர்த்திருக்கிறார்.
9: பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா,
8: வேற லெவல் பண்றீங்க ஐயப்பன் சார்.
7: சூப்பர் சூப்பர் சார். அதான் வந்து லவண்யா, நம்ம நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, தூக்கி சாப்பிட்டுருவாங்க.
8: ஆமா, சூப்பரா சொன்னீங்க.
7: ஓகே சார், என்ன ஒரு மாடுலேஷன், என்ன ஒரு எனர்ஜி! அந்த வடிவேலு சாரோட அந்த அப்பாவித்தனத்தை அப்படியே உங்க குரல்ல கொண்டு வந்துட்டீங்க, சும்மா தெருக்கி விட்டுட்டீங்க.
8: ஆமா,
9: நன்றி
7: நன்றி நன்றி
8: நன்றி சார். பாராட்டுகள்.
9: நன்றி
7: நன்றி. நம்ம நிகழ்ச்சியில இப்ப அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்
10: வணக்கம்
8: வணக்கம்.
7: சொல்லுங்க, யாரு இங்க பேசுறீங்க?
10: நான் வேலூர் மாவட்டம் காட்டடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறீங்களா?
8: நல்லமா இருக்கும் சந்திரசேகர் சார். இப்ப

0: ரெடியா இருக்கீங்க, நாங்க உடனே சொல்லிட போறோம் கட் கேமரா ரோலிங்.
1: மேம் அது ரொம்ப பெரிய டயலாக்.
0: நீங்க வந்து மணிமேகலை எப்படி கூப்பிட போறீங்கன்னு நாங்க எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லாமா
1: அது என்ன அப்படின்னா, கரெக்டா இந்த ஆப்ல நீங்க அங்க இன்னொரு வட்டி போடுங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது போட்டீங்க. சரி, அவர் பேசி முடிப்பான்னு பார்த்தா எனக்கு வந்து சேரவே இல்ல.
2: சரி ஓகே, இப்ப நீங்க லைவ்ல வந்து அந்த டயலாக் ஒரு டிக்கெட் கேட்டுறீங்களா?
1: கேளுங்களே.
2: ஓகே சூப்பர், கேட்டலாம்.
3: அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
4: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்க.
2: ஓகே சந்திரசேகர் சார், கேட்டீங்களா?
1: மணிமேகலை, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. இவதான் என்னுடைய தங்கச்சி மேகலை, மணி மேகலை. அவ்வளவுதான் மேம் எனக்கு ஞாபகம் வருது.
2: ஓகே, அடுத்த டயலாக்.
1: அடுத்த டயலாக் என்ன வரும்?
2: மேகலை மேகலை, நாளைக்கு வந்திருக்காங்க பாருங்கம்மா.
0: வாருடா சொல்லுங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகல.
2: பாத்தீங்களா, லாவண்யா அந்த இதுக்கு பதாபாத்திரமா மாறிட்டாங்க இப்ப லாவண்யா. ஆமா,
1: பொத்தி பொத்தி வச்ச, பொத்தி பொத்தி வளர்த்த மேகலை,
0: அதனால வெக்கம் விட்டு போகல.
2: பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை, அதனால வெக்கம் இன்னும் விட்டு போகல. ஓகேங்களா,
1: பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை, அதனால இன்னும் வெக்க விட்டு போகல.
2: ஓகே சூப்பர், நீங்க இந்த ஹீரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு சொல்லலாம் பாத்தீங்களா, அது மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே சூப்பர் சூப்பர்,
0: நீங்க வந்து தங்கச்சியை வெக்கப்பட வைக்கிறதுக்கு பதிலா நீங்களே வெக்கப்பட்டீங்க.
2: என்னதான் இப்படி அண்ணனும் தங்கச்சியை வெக்கப்பட்டா என்ன ஆவறது?
1: சரி, இந்த லாஸ்ட் டயலாக மட்டும் நான் சொல்லிடுறேன்.
2: நான் சொல்லுங்க.
1: பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை, இன்னும் வெக்கம் விட்டு போகல. பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை, அதனால இன்னும் வெக்கம் விட்டு போகல. பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை, அதனால இன்னும் வெக்கம் விட்டு போகல. பொத்தி பொத்தி வச்ச பொண்ணு மேகலை, அதனால இன்னும் வெக்கம் விட்டு போகல.
0: வெக்கத்தை விட எல்லா மாடலேஷன்லயும் சொல்லிட்டீங்க சார், சூப்பர்.
1: சமத்தா
0: பேசினாங்க,
1: ரொம்ப சந்தோஷம்.
2: நன்றி நன்றி
0: நன்றி சார், நன்றி.
2: கால் போட்டதுக்கு
1: நன்றி. வேலு சந்திரசேகர் விடுத்திருக்கேன், பை பை, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்றது யார், எங்க இருந்து?
5: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து.
0: கள்ளக்குறிச்சில இருந்து ஹேமலதா மேடம் வந்துட்டாங்க. இந்த
5: பாசமலர் இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி. இவங்க வந்து லாவண்யா, இவங்க பாரிஜாத பூவா, இந்த பவள மல்லியா. சொல்லுங்க மேடம், உங்களை யாராவது இந்த மாதிரி இன்ட்ரோ பண்ணி கொடுத்துருக்காங்களா மேடம்?
0: ரோலிங்
5: பாரிஜாத பூவு, பவழ மல்லி, எங்க தங்கச்சி மேகலை, மணி மேகலை, இருங்க இருங்க கூட்டிட்டு வர. அம்மா வாமா வாமா, அது நம்ம பசங்கலாம் வந்திருக்காங்க, வந்து பாருமா மேகலை, மணி மேகலை, ஆமா இன்னும் வெட்ட விட்டு பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு.

0: அதனால இன்னும் வெக்கம் விட்டு போகல.
1: வெக்கப்படுறாங்க ஐயா, இவ்வளவு வெக்கப்பட்டா அந்த மாப்பிள்ள என்னைக்கு என்ன ஆவார் சொல்லுங்க.
2: நீங்க நிறைய வெக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா?
0: இது என்ன கூத்துனா, சின்ன வயசுல இவங்களெல்லாம் தெரியும். ஏன்னா எங்க பெரியம்மாவோட நாத்தனார் பையங்கிறதுனால எல்லாம் என் கசின்ஸ்க்கு எல்லாம் பெரியம்மா பசங்க எல்லாருக்கும் அந்த பேப்பர்ல கப்பல்லாம் செஞ்சு பேப்பர்ல அந்த காத்தாடி கப்பல் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் கேட்டேன், எனக்கு செஞ்சு தரல. எங்க பெரியம்மா பொண்ணு சொன்னா, நீ போய் கேளு, செஞ்சு தருவாங்க. நான் போய் கேட்கவே இல்லையே, எனக்கு வேண்டாம், அவங்களா செஞ்சு கொடுக்கட்டும் இல்லைனா வேண்டான்ட்டு. அப்ப சின்ன வயசுலங்க சார்
2: டைலாக விட

0: வந்து நான் கேட்டேன், எனக்கு செஞ்சு தரல. எங்க பெரியமா பொண்ணு சொன்னா நீ போய் கேளு, செஞ்சு தருவாங்க. நான் போய் கேட்கவே இல்லையே, எனக்கு வேண்டாம், அவங்களா செஞ்சு கொடுக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம்ட்டு. அப்ப சின்ன வயசுல சார் ஸ்கூல் படிக்கும் போது,
1: அப்புறம் டைலாக விட இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு வெக்கப்படுறீங்க பாருங்க ஹேமலதா மேடம்.
2: நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரும் கேக்கலாம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம். சொல்றது யார் இங்க இருந்து?
3: சீனு
1: சாருக்கு எனக்கு கிடையாது அப்போ,
3: ஏன்னா அந்த சாரி கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. நானு
2: அப்படிங்களா?
1: அப்ப எங்கிட்ட அடிக்கடி பேசுறாங்கன்னு பேச மாட்டாங்க.
2: அந்த பாரி ஜாதமா பூவ, அந்த பவள மல்லிய அவங்க உங்களுக்கு ரெண்டாவது உனக்கு சொல்றாங்க. ஓகே, சரி மேடம், ரெடியா இருக்கீங்களா?
3: இனிமையான புன்னகரசு, இனிமையான புன்னகரசு லாவண்ய மேடத்துக்கும், அமைதி புன்னகை புயல் சீனுசாருக்கும் மாலை வணக்கம். கடந்து
1: நல்லமா இருக்கும் வெண்ணிலா மேடம். இப்ப இந்த டயலாக நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்னு ரெடியா இருக்கோம் நாங்க.
2: லாவண்யா வேற அந்த டயலாகவே இப்ப பவளமல்லியாவே மாறி இருக்காங்க.
3: அதான்
2: மேடம், லாவண்யா மேடம் இப்ப கதாபாத்திரமாவே மாறிடுறாங்க. இப்ப நீங்க எதெல்லாம் அதெல்லாம் கிடையாது.
3: என் பாரிஜாத பூவ மேகலைய அழைச்சிட்டு வரேன், சத்தமே வரக்கூடாது. மேகலை மணி மேகலை வெக்கமாடா,
2: என்னடா
3: பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரேன் அப்படிதான் ஒரு சார். அது கொத்தி கொத்தி வச்சேன், அதனால வெக்கம் விட்டு போகல. இருக்காத பின்ன?
2: ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே ஓகே
3: சூப்பர் சார். ஆனா
2: நீங்க குட்டி நிறைய விஷயம் எடுக்க முடியுது. லாவண்யா வேற பாருங்க, வேற லெவல்ல இருக்கிறாங்க. லாவண்யா
3: மேடம்
2: எல்லாம் இப்ப ரொம்ப சூப்பர் ஆயிட்டாங்க,
1: வார்த்தையே இல்ல. வார்த்தை எல்லாம் கிடையாது,
2: பேசக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: மேடம். வணக்கம் சொல்றது வெக்கப்பட ஆரம்பிச்சீங்க. டயலாக் போல
2: பேசுறதுக்கு முன்னாடியே அமைதியாயிட்டீங்க. ஆமா ஆமா, இந்த பாசமலர் கிட்ட இருந்து நாங்க இப்படி ஒரு அமைதியை
0: எதிர்பார்க்கறீங்க.
3: சொல்லுங்க.
2: வாங்க
0: குட்டி வளர்த்தபுள்ள மேகலை போகல.
2: சூப்பர்
1: நடுவுல ஒரு பிரேக்ல ஒரு அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டு ஒரு பிரேக் கொடுத்தீங்க பாருங்க என்னடா.

0: நானே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கவுண்டமணி மாதிரி மாறிட்டேன் நடுவில், யாரா அந்த மேகலான்னு பாக்கணும்னு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் மேடம், செம்மையா இப்போ செம்மையா இது பண்றீங்க. வர வர நம்ம நேர்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு
1: இருக்காங்க.
0: அதில் அதாவது நம்ம சொல்றதுக்கு இல்லை, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே கூட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட நிறைய மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா கண்டிப்பா. ஓகே கலா மேடம், ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, உங்களுக்கு பாராட்டுக்கள்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி மேடம். பாத்தீங்களா நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில வந்த நேயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் லெவல்ல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் போன் எடுங்க, டயலாக் அடிங்க. என்ன லாவண்யா நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: இல்ல நம்ம ஒண்ணு சொல்லவே வேண்டாம், நீங்க பாட்டு போடாதீங்க, எது போடாதீங்க, எனக்கு லைன்ல மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டே இருங்க, அட்டன் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு நேயர் சொல்றாங்க.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சியில யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கீங்க?
2: மதியம் நல்லா சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிட்டு வந்தா உங்ககிட்ட தெம்பா பேசிட்டு இருக்கோம்.
2: லாவண்யா மேடம் எப்படி இருக்காங்க?
1: நல்லமா இருக்கேன் சார், நல்லமா இருக்கேன்.
0: லாவண்யா மேடம் வந்து இப்ப பவளமல்லியா மாறி இருக்காங்க. யாரு பேர் சொல்லவே இல்லையே, பேசிட்டே இருக்கிறாரு. பேர் சொல்லுங்க சார்.
2: பேர் சொல்றீங்களா? எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச பேர் தான் தங்கப்பாண்டி.
1: தங்க
0: தங்கப்பாண்டி
1: சார் வருவாரு, அதனால நான் போன் வச்சிட்டேன்.
0: ஓகே சூப்பர் சார். தங்கப்பாண்டி சார்
2: சொல்லுங்க சார்.
0: என்ன இப்ப அந்த அருவாவை கீழே வச்சுட்டு இப்ப வந்து டயலாக் பேச போறீங்க இல்லீங்களா?
3: அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன், அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
4: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்க.
0: தங்கப்பாட்டி சார் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க சார்.
0: என்ன ரெடியா இருக்கீங்களா?
2: செம்மையா
0: இப்ப நீங்க பேச போறீங்க, நாங்க கேக்க போறோம்.
1: என்ன
2: சார் வரும்
0: அந்த பாச மலர?
2: அந்த பாச மலர பவழ மல்லிய பாரிஜாத பூவ நான் கூட்டிட்டு வரேன், அதுவரை சத்தமே வரக்கூடாது.
0: ஓகே
2: வாடா. மேகலை, மணிமேகலை, என்னடா
0: வெக்கமா? இங்க லாவணி
1: வெக்கப்படுறாங்க,
2: உட்காந்துக்காங்க வாடா. பொத்தி பொத்தி வளர்த்த
0: என்னதான் சார் இது
2: உங்க பேர்ல எங்க ஏரியால 100 feet ஒரு பெரிய கடை இருக்கு மேடம், அங்க போயிட்டு வரவன் தள்ளாடி
0: தள்ளாடி. நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார். அதாவது நம்ம நேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாவண்யா டக்குன்னு வேற லெவலுக்கு
1: போயிடுவாங்க
0: இல்லைங்களா? சரி ஓகே நேர்களே, நீங்களும் இந்த காமெடி கிளிப்ஸ நம்முடைய நிகழ்ச்சியில பேசி காட்டணும்னா நீங்க அதுக்கு கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும், இது FM ரெயின்போ புதுவை 102.8
1: கட் கேமரா ரோலிங்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது.
3: மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா.
2: பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்க.
4: புதுச்சேரி ஆன் ஏர் மியூசிக்ல எப்பவுமே நாங்க தான் மாஸ். கேட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும் இந்த கெத்து. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வாழ்க்கைங்கிறது ஒரு சிங்கிள் ஷார்ட் மூவி. இதுல கஷ்டமான சீன்களை கட் பண்ணி சிரிப்பை மட்டும் ரோலிங் பண்றதுதான் நம்ம ஷோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது லாவண்யா, இந்த காமெடி கிளிப்ஸை கேட்டவுடனே உங்களுக்கு வந்து என்ன தோணுது?
5: ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு, இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க. அதாவது இந்த காமெடி கட்டை எப்ப கேட்டாலும் சரி, அதாவது எந்த ஒரு ஸ்பாட்ல நம்ம என்னதான் ஒரு சைடான ஒரு
4: பொண்ணு பார்க்க போறவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கும்.
5: ஆமா,
4: பொண்ணு பார்த்தவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்திருக்கும்.
5: அது இல்ல, சாதாரணமா எப்படி நின்றுட்டே இருக்கும் இந்த ஒரு இது கேக்கும், மேகலை மணி மேகலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எங்கயா வெளியே போறோம் அப்படின்னா அதுல யாராவது ஒரு மாதிரி இந்த ஒரு சைலண்ட் கேரக்டர் கண்டிப்பா இருக்கும்.
4: விட்டு
5: போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேரோட அந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்ல அந்த டயலாக யூஸ் பண்ணாம இருந்தே இருக்க மாட்டோம். அது இந்த பாச மலர் அப்படின்னு
4: மலர பவள மல்லிய பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு நேய நம்ம லைன்ல வந்துட்டு
5: இருக்கீங்க. பேசாதீங்க, நான் பேசல.
4: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நன்றி
5: ரோலிங்.
6: அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த பாச மலர, மணிமேகலை எங்க கூட்டிட்டு வர, அது வரைக்கும் சட்டமே வரக்கூடாது. மேகலை மணிமேகலை
4: சொல்லுங்க.
5: நாளைக்கு
4: நீங்களும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கூப்பிடலாம் இல்லீங்களா?
6: ஓகே சார், தேங்க்யூ சார்.
5: சூப்பரா பண்ணீங்க, நன்றி.
6: தேங்க்யூ மேம்.
4: நன்றி.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: அப்பாடா என்ன ஒரு ஷோ! எஃப்எம் ரெயின்போவோட நடிப்பு அசுரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ ஸ்டுடியோவை ஒரு பெரிய காமெடி செட்டா மாத்திட்டாங்க. அதாவது எல்லா கிளிப்ஸையும் வச்சு அவங்க சிரிப்ப வைக்க அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொண்ணுமே வேற லெவல்ல இருந்துட்டு, அதாவது கைப்பிள்ளைகள்ல இருந்து வண்டு முருகன் வரைக்கும் இன்னைக்கு நம்ம லைன்ல வந்து அத்தனை கால்கும்ஸ்மா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட். நம்ம எஃப்எம் ரெயின்போட நேயர்களோட டேலண்ட் செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு வைகை புயல் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்ண அத்தனை சூப்பர் ஸ்டார்களுக்கும் எங்களோட பிக் தேங்க்ஸ். மீண்டும் ஒரு கட் கேமரா லொலினேஷன், இன்னும் ஒரு மரண மாஸ் கிளிப்போட உங்களோட நடிப்பு திறமைக்கு தீனி போட நாங்க ரெடியா வரைக்கும். அது வரைக்கும் விடைபெறுது நான் உங்க சீனு மற்றும்
2: உங்களோட ஆர்ச்சி லாவண்யா.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் ஈவினிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா அலையோடு விளையாடி ஷோக்கு இங்க ஸ்டுடியோல இருந்து. சோ நம்மளோட கடல் அலைகளோட கலந்துடலாம், கவலைகளை மறந்துடலாம், அதுதான் நம்ம எஃப்எம் ரெயின்போவோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. ஆமா, ஒவ்வொரு நாளும் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நம்மளுடைய ராக் பீச்சோ இல்லை ஏதாவது ஒரு பீச்ல இருந்து ரொம்ப சூப்பராகவே நம்மளுடைய இன்னொரு ஆர்ஜே அங்க இருக்கக்கூடிய நேர்களை தேடி பிடிச்சி அங்க நிறைய ஃபன் கேம்ஸ் ஃபன் மூமெண்ட்ஸை கொண்டு வர்றது தான் நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. சோ இன்னைக்கு எந்த ஆர்ஜே இன்னைக்கு அந்த ஒரு ஸ்பாட்ல இருந்து ரொம்ப சூப்பரா நம்மளோட ப்ரோக்ராம கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க தோழன் விமல் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து கேட்டீங்கன்னா இப்ப கரெக்டா ராக் உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன். சோ மாத்தல் அடிக்கிறதுல உங்களுக்கு தெரியும். சோ இந்த டைம்ல நாம யார் யாருக்குள்ள பேச போறோம், என்னென்ன ஃபன் கேம்ஸ் விளையாட போறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு அப்டேட்டடா வந்து கொடுக்க போறேன். சோ இந்த 1 hour வந்து உங்களுக்கு செம்ம ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது அப்படின்றது சொல்றேன். சோ எல்லாருமே ஜாலியா ஃபன்னா எதிர்பார்ப்போட ஒரு சூப்பரான பாட்டு கேட்டுட்டு அப்டேட் ரிட்டர்ன் வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஜாலியா யார் யாருக்குள்ள பேச போறோமோ அவங்க பேசிக்கிட்டு ஃபன் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஏய், இங்க தாதா கிங். FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: மணி 10:20 நொடிகள் ஆயாச்சு. சோ அலையோடு விளையாடலாம், இசையோடு மனதை மகிழ்விக்கலாம், அதுதான் நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போல. சோ ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப சூப்பராவே போயிட்டு இருக்க நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: ஹாய், வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு வந்து பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா களை கட்டிட்டு இருக்குது. ஃபுல்லா டூரிஸ்ட் இறங்கியிருக்காங்க. ஃபுல்லா பாக்குறதுக்கு அவ்வளவு கூட்டம் ரம்மியமா இருக்குது, ஜாலியாவும் இருக்கு பாக்குறதுக்கு. அது இல்லாம இப்ப பீச்ல வந்து பாத்தீங்கன்னா போட் ரைடிங் எல்லாம் வேற எடுத்திருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. சோ இங்க வந்து பக்கத்துலயே வந்து போட் எல்லாம் வந்து போறதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப இதுவா இருக்குது. காத்தும் சூப்பரா இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்குது, நிறைய என்டர்டைன்மெண்ட் பாத்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டுட்டு நீங்க ரெண்டு பேருங்க சில பேசாம தொடர்ந்து நிமிஷத்துக்கு முதல் மனது

0: கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோ.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
0: போடி போடி போடி.

0: காலையோட விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே நம்மளோட ராக் பீச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்க ஆர்ஜே விமல் யார்கிட்ட பேச போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: சிதம்பரத்துல இருந்து ஒர்க்கா வந்திருக்கீங்களா?
2: ரெண்டு பேரும் இருக்கீங்க.
1: சரி, ரெண்டு பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்?

0: ஓகே. இவர் அதாவது நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு லவ் ஆனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப் வந்தாலும் அது ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த பாயிண்ட்ல தான் ஜஸ்ட் ஒரு மீட்டப் இருக்கும், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் வச்சுங்க. எப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
1: தம்பியோட ஃப்ரெண்டு, தம்பி மூலமா வேலைக்கு வந்ததுல பெற்று
0: ஃப்ரெண்டா. மேக்ஸிமம் தம்பியோட ஃப்ரெண்ட் எல்லாம் கெத்து காட்டுவாங்களே, நீங்க எப்படி ஒரு ஃப்ரெண்டா? நீங்க
1: இல்ல எப்படி சும்மா பேசுறது வழங்க மாட்டேன்.
0: மேக்ஸிமம் இப்ப தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுங்க, இப்ப உங்க அதாவது பிரதருடைய அண்ணன் அவரு, நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா அவரா அவர் டெம்பரா பேசுது அப்படின்ற மாதிரி இருக்கு, நீங்க எப்படி அவர்கிட்ட
2: ஃப்ரெண்டா பேசும்போது?
0: இப்ப வந்து உங்க இவர் வந்து உங்களுக்கு கிடைச்சது வரமா, இல்ல வந்து இவரை கூட ஏன் தான் சேர்ந்தனு தெரியல அப்படின்னு உங்க ஃபீலா?
2: வரமா.
0: ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் திரையத்தனமா கால வச்சிருந்துச்சு வெளியே வரவே முடியல அப்படின்ற மாதிரி பேர் இருக்கு.
1: காலியாதான் இருக்கு.
0: அதாவது இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு ஒரு தேவை நீட்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் கால் பண்ணுவோம் நம்ம லைஃப்ல ஒரு அந்த பர்சன் யாரும் நீங்க வச்சிருக்கீங்க?
1: ஒரு பையன் ஸ்ரீகாந்த், ஒரு பையன் அந்த பையன்.
0: நீங்க யாரும் யாரும் உங்களோட போன் கான்டாக்ட் வச்சு
2: ஃப்ரெண்டு தான் பண்ணுவேன்.
0: அதாவது இப்ப ஏதாவது ஒண்ணு மச்சான் இது போல மாட்டிக்கிட்டான்டா வாழா அப்படின்னா இப்ப இவர் எப்படி உங்களை வந்து காப்பாத்து?
2: நான் வந்துடுவேன், வந்து ஹோட்டல் எங்க இருந்து வெக்கேஷன் கொண்டு வந்தது.
0: அதே போல இப்ப நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்கன்னா, கடைக்கோ இல்ல எங்க ஹோட்டலுக்கோ போறீங்கன்னா, ஏ யார் பர்ஸ்ட் போடுவாங்க? அதாவது சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு வரைக்கும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன்.
2: ரெண்டு பேருமே சேவ் பண்றோம், ரெண்டு பேருமே போவோம்.
0: ஓகே ஓகே. அதே போல வந்து இப்ப அதிகமா எங்க வெளியில எல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஏய் இந்த இடம் உனக்கு தெரியாது வா இந்த இடத்துக்கு கூட்டு போறேன் அந்த இடம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ரோமிங்லயே ஒருத்தர வச்சிருப்பாரு. யார் அது? உங்க ரெண்டு பேர்ல யார் அது?
2: அவர்தான்.
0: வீட்டுல அதிகமா வந்து இவன் கூட போறியா எப்படி இருந்த பையனுக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு உங்க வீட்டுல யாரு சொல்லு
1: மாதிரி சொல்ல மாட்டாங்க.
0: நீங்க இப்ப வீட்டுக்கு வந்து இப்ப போகும்போது சகஜமா போயிடுவாங்க. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்ப நீங்க வந்து இவரை பார்க்கும்போதோ இல்ல அவர் உங்களை பார்க்கும்போதோ உங்களுக்கு போன்ற ஒரு படத்தினுடைய டைலாக், வடிவேல் டைலாகோ இல்ல சந்தன டைலாகோ இல்ல வந்து கவுனமணி டைலாகோ ஏதாவது ஒரு டைலாக், என்ன டைலாக் உங்களுக்கு தோணும் சொல்லணும் யோசிக்க? பெருசா மனசுல. சரி ஓகே. சிதம்பரத்துல நீங்க ரெண்டு பேருமே வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் டீ கடைங்களா இல்ல வந்து கோயிலா இல்ல வந்து எங்கேயாவது பார்க் கிரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, ரெண்டு பேரும் உட்காந்துட்டா நிறைய பேசுவீங்க, பிசினஸ் பத்தி பேசுவீங்களா இல்ல அது வைக்கணுமா இது வைக்கணும்
2: காலேஜ்ல
0: பேசுவோம்னா? நீங்க வந்து பிசினஸ் டாக் யாரு உங்க ரெண்டு பேர்ல அதிகமா பேசுவீங்க?
1: இல்ல ரெண்டு பேருமே
0: என்னன்னா பிசினஸ் எல்லாம் பேசிருக்கீங்க நீங்க, எங்களுக்கு ரிசல்ட் போட்டு கொடுங்க. டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன பிசினஸ் டைப்ல நீங்க ஆரம்பிச்சு செய்யறது ராக்கெட் விடுறது
1: இல்ல நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் பென்ஸ்டால அந்த ஆர்ட் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி போடுறாங்களா அந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். டீ கடை சென்னையிலேயே ஒரு டீ கடை அந்த மாதிரி நிறைய யோசிச்சோம். அதுக்கப்புறம்
0: விடும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் பேசுங்க, அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு ஏதாவது
1: பண்ணிருக்கீங்க?
0: சரி, நீங்க அதாவது ரெண்டு பேரும் நீங்க பேசுன அந்த டாக்ல
3: அலையுடைய விளையாட்டு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். போக்கிரி திரைப்படத்திலிருந்து

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: ஓகே, ஸோ நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து ராக் பீச்லேருந்து ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட நேர்கள் அப்படியே இப்படி பயங்கரமாக பேசிகிட்டே இருக்காங்க, அதனால தான் இந்த ஒரு கேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பேசலாம் வாங்க அர்ச்சய் விமலோட.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் தான் உங்கள் பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு பேரும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க, அவங்கள தான் பேச போகிறோம். உங்க பேர்
2: பேர் மீனாட்சி.
1: அவங்க
2: பேர்
1: வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுல மும்முரமா இருக்காங்க, பேச மாட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன?
2: நாங்க ரெண்டு பேருமே எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறோம்.
1: பெரிய படிப்பா படிச்சிருக்கீங்களோ, உங்களால பார்க்கும்போது எப்படி திரும்ப இருக்குது? எல்லாரும் ஓடிடுவாங்கம்மா, நம்ம மட்டும் அதே ஸ்டேஜ்ல இருக்குமா?

0: நல்லா பேச போறோம். உனக்கு உங்க பேர் சார்?
1: பேர் மீனாட்சி.
0: அவங்க பேர்?
1: அதனால நானும் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்ட்ல தான், அதுக்கப்புறம் இதை படிக்க ஆரம்பிச்சுன்னே இன்ட்ரெஸ்டா படிச்சிருக்கேன்.
0: வந்து எப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து என்டர்டைன்மெண்ட் தனியா போகும், உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் தனியா இருக்கும், இருந்தாலும் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அந்த அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டியூட்டின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்சியஸான ஒரு இது, இதை வந்து கண்டிப்பா படிச்சா வேணும், ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்ற விஷயம். நீங்க அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உள்ள போகும்?
1: ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ஒரு இப்பா இவ்வளவு இது இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்க இன்னும் ஆசை வந்துச்சு. சோ அதனால வந்து இன்னும் இந்த நாளே கத்துக்கிட்டு பிஜி எல்லாம் பண்ணி விட பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த லெவல் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்.
0: ஆனா நான் எப்படின்னா இது வந்து ஓகே, இது வந்து நார்மலா உள்ள போனோடனே டே என்ன எங்கடா இட்னு வந்து சேர்த்து விட்டு இருக்கீங்க அப்படின்றது.
1: ஆமா, அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஐயோயோ அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஊரை படுத்து படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்லயே கிட்டத்தட்ட 4-5 புக் இருக்கும். சோ அதை ஃபுல்லா படிச்சு அதை எதுன்னு கேட்பாங்களே தெரியாது, அதை பிராக்டிக்கல் தனியா வைவா தனியா அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பழகிடுச்சு.
0: ஓகே, எனக்கு என்ன ஒரு டவுட் என்னன்னா, அதாவது இப்ப டாக்டர்ஸ் வந்து டக்குன்னு இருமல் அப்படின்னா நீங்க ஒரு மருந்து பேர் எழுதுறீங்கல்ல, அது வந்து நீங்க படிக்கும் போதே கத்துட்டு வரீங்களா இல்ல வந்து அந்த டைம்ல வந்து லேர்ன் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு அது மட்டும் மருந்து பேர்லாம் சொல்ல தேவையில்ல, பட் அந்த சீக்ரெட் மட்டும் சொல்லு.
1: ஆக்சுவலி வந்து லைக் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடவை ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மெடிசன்ல மாறும். சோ அதனால அந்த டைம்ல வந்து எது வந்து 5 மெடிசன் அப்படின்னு வச்சுவாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸா இருக்காங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த இரும்பல் வந்து இன்ஃபெக்ட் இல்லாம ஒரு 5 அந்த மாதிரி பொதுவா வச்சுப்பாங்க.
0: கெமிக்கல் சிம்டம்ஸ் மட்டும் அந்த இது மட்டும் காமன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க.
1: ஆமா,
0: நீங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுறீங்கல்ல.
1: அந்த அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் அங்க இது பண்ணுவோம்.
0: இப்ப நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அனுங்க, எப்படி மீட் அப் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும் டக்கு மீட் அப் ஆயிடு, அதுக்கப்புறம் இவங்க நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு எடுக்கிறாட்ல, இவங்க நம்மளுக்கு ஜேர்னி பண்றதுக்கான ஒரு சரியான ஆள் அப்படின்னு எப்படி ஒண்ணு?
1: ஆக்சுவலி ஆனா உங்களுக்கு தெரிஞ்சா மெடிசன் காலேஜ் ஃபுல்லாவே
0: வாங்க ஜாயின் பண்ணு, ஜாயின் பண்ணுங்க. என்னங்க நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க பேசுறது கொஞ்சம் வர்றீங்க வாங்க.
1: அவங்க வந்து லெக்சர், அவங்க யூனிவர்சிட்டி டாக்டர்,
0: யூனிவர்சிட்டி டாப்பரா இருந்துகிட்டு ஏங்க
1: அம்மையா படிப்பாங்க. ஸோ அதனால ஃபுல்லா ஸ்னேக்ஸ் தான் லைக், அதுல வந்து நம்ம ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும், நம்மளுக்கு பேட்ச் ஏத்த மாதிரி, நமக்கு ஸ்டடிஸ் ஹெல்ப் பண்றவங்க மாதிரி. ஏன்னா நான் கூட இருந்தவங்களே வந்து கொஞ்சம் ஜெலஸா இருப்பாங்க.
0: வடிவேல் அந்த மாதிரி உங்களுக்கு அவங்களை பாடு
1: என்ன
0: மாட்டி விட்டுருவீங்களா?
1: ஓகே,
0: உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து அதிகமா கேக்குற பாட்டு என்ன பாட்டு?
1: நாங்க வந்து சிச்சுவேஷன் சாங்ஸ் தான், எங்களுக்கு ஒரு ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு சாங்ஸ் போட்டு
0: நடத்திட்டே இருப்பாங்க. ஓ தெரியும் தெரியும், மம்பத்து முகம் போவோம் பழிச்சிட்டு போண்டா சார்.
1: சரி, நான்
0: பேசுவேன் வந்து நல்ல ஒரு நேமிங் வாங்குற போஸ்ட் ஒரு ரெண்டு பேர்
1: பீஆர்னால வந்து
0: எல்லாரும் என்ன பண்ணட்டு, அதாவது பிஜி வந்து பண்ணணும் அப்படின்ற பர்டிகுலரா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்
1: பிளான் இருக்கு? ஒண்ணு நெஃப்ரோலஜிஸ்ட் எடுக்கணும், கைனோ வந்து
0: ஒழுங்கா நல்லா இருந்து தொலைங்க.

0: அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணும்? சரி இல்ல உங்களுக்கு தோணி இருக்கலாம், இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணாலே உடம்பு எல்லாம் ஆயிடுங்க ப்ரோ. ஆனா வந்து இதெல்லாம் ஏன்தான் மெயின்டைன் பண்றாங்களோ?
1: பானிபுரி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அந்த மைக்ரோ மேனேஜர் எல்லாம் படிக்கிறதுனால அந்த ஹவுஸ் லைஃப் பண்ற விஷயம் எல்லாம் பார்த்துட்டு சுத்தமா அந்த சைட் போகுது.
0: இல்ல ஓகே, அதே போல அந்த குக்கில் யாரு உங்க ரெண்டு பேரும் நல்லா குக் பண்ணுவோம்?
1: செஞ்சு கொண்டு வருவாங்க மட்டன் பிரியாணி.
0: அதே போல உங்க வீட்டுல வந்து யாரு வந்து அதிகமா வீட்டுக்குள்ள போவோம் பூச்சிமே எல்லாம் போவோம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலாம் அது போல வந்து உங்க ரெண்டு பேர்ல யார் வரும்? போனதில்ல இப்படிதான் இருக்கு. ஓகே நல்ல இருக்குது,
1: தேங்க்யூ
0: தொடர்ந்து பேசலாமே. இன்னொரு என்றும் உங்கள் மனதோடு

0: நேயர்கள் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் நாளை இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒரு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போ கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: கடல் காற்று அலை ஓசை கூடவே உங்களோட சந்தோஷம். இதுதான் எஃப்எம் ரெயின்போட அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி விமல் வந்து நம்மளோட ராக் பீச்ல இருந்து ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் மலையோட விளையாடு. சோ ஒரு மூணு பேர் இருக்காங்க, த்ரீ இடியட்ஸ் மாதிரி உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களே அதை ரெப்ரசென்ட் பண்ணாங்க வச்சுங்களேன். அழுத பேசுறேன். வணக்கம், உங்க பேசுல.
2: என் பேர் ஐயனார்.
1: ஐயனார், உங்க பேரு? நிதிஷ். நிதிஷ், உங்க பேரு? சுதாகர். சுதாகர், ஓகே. நீங்க மூணு பேரும் எத்தனை வருஷமா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க?
2: நாங்க ஒரு 5 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்.
1: 5 இயர்ஸ், ஓகே. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்ப டைம் டிராவல் போற மாதிரி வச்சுக்கலாம். இவங்க நீங்க பாத்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாமா ஆனாவா, இவங்க எல்லாம் நண்பனா சேர்த்துக்கலாம், வாழ்க்கை நல்லா இருக்குமா, அது போல தோணும். ஃபர்ஸ்ட் எத்தனை பார்க்கும் போது சில பேர் ரகடெல்லாம் இருப்பாங்க, ஒரு மாதிரி மூடியா இருப்பாங்க, இவங்க கூட பேசலாமான்னு தோணல. அது போல உங்களுக்கு எப்படி தோணுச்சு மூணு பேரும்? மூணு பேரும் பாத்துக்கும் போது,
2: மூணு பேரும் பார்க்க, இவனுக்கு ரெண்டு பேரும் பார்க்கும் போது அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆளு ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆளு தினிசா இருப்பாங்க. ஒரு மாதிரி
1: உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? டீ கடையில ஸ்டார்ட் ஆச்சா, இல்ல வந்து ஜஸ்ட் பேசும்போது விளையாடும் போது அப்படி ஸ்டார்ட் ஆச்சு?
3: அப்படி ஸ்டார்ட் ஆகல, காலேஜ் மேட் தான் ஃபர்ஸ்ட். நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட் ரோல் உட்கார்ந்துட்டு தான். அப்போ கிளாஸ் ஃப்ரீ பீரியட் அப்போ ஜஸ்ட் பேசும்போது அப்பதான் இன்ட்ரானா, ஜஸ்ட் கேம் பத்தி பேசும்போது நம்ம இன்னைக்கு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஷேர் பண்ணி அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு வந்து இவங்க ஆபீஸ்ல எனக்கு ஃப்ரெண்ட் ஆனது, இவங்க வந்து சீனியர் எனக்கு, ஐநா சீனியர். இவரும் நானும் ஒரே பேச்சு. இவரு கூட வந்து நான் பழகமானது என்னன்னாக்கா, ஆபீஸ்ல அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாயின் பண்றதுக்கு வரோம். அது ஃபர்ஸ்ட் டே உள்ள வரக்குள்ளே ரெசியூம் எல்லாம் பறக்க விட்டு அவர் மாதிரி ஜாலியா வந்து உட்காந்துக்கிறாரு. டாக்குமெண்ட் எதுவுமே எடுத்துட்டு வரல. அவர் என் பேச்சு. நினைச்சோம் மாமா ஐநாரு, அவன் ஜாலியான கேரக்டர், அவன் மாதிரி தௌலத்தா தான் சுத்தாரு, நல்ல பையன், ஜாலியா இருப்பாங்க. அப்படின்னாடே மாமா, இப்ப ஒரு பாட்டை போட்டா ஜிலோவா ஆடுவான் மாமா, அந்த மாதிரி ஆள்
2: அவன்.
1: ஓகே, இப்ப நீங்க வந்து அவ்வளவு ஜாலியான டைப்பா இருக்கீங்க. சரி, இப்ப நீங்க மூணு பேருமே வந்து இப்ப எங்க வெளியே போகும்போது இவர் வந்து இல்லாம போனா நம்மளுக்கு ஜாலியா இருக்காது அப்படின்னு சொன்னா யாரும்
3: ரெண்டு பேருமே ஆக்சுவலா மிஸ் பண்ணுவேன். ஒருத்தன் கேட்டாலும் இன்னொருத்தன் எங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்டுருவோம். அவன் வரானா இல்லையன்னு கேட்போம். அதனால வர முடிய சிச்சுவேஷனாக்கா பிளான மாட்டுவோம், வேற எப்பயோ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி.
1: ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து டெத்துல வந்து மூணு பேர்ல யாரும் ஒருத்தன் வந்து மச்சா நான் லவ்ல விழுந்துட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மீதி ரெண்டு பேர் என்ன
3: பண்ணுவீங்க? ஆக்சுவலா நீங்க என்கிட்ட தான் கேட்கணும்.
1: வாழ்க்கையில முன்னேறதுக்கு, வாழ்க்கை செட் ஆகிறதுக்கு சொல்லுங்க.

0: காதல விழுந்ததெல்லாம் எப்பயோ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஆனா இவனு சண்டை போறத கேட்டாதான் அது எனக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஒரு வந்து சண்டை வரக்குள்ள இவரு தான் வந்து காலில் வந்து ஏமா இந்த மாதிரி பண்ற, அவ்வளவுதான் பேச மாட்டேன்மா. ரொம்ப கஷ்டம் இருக்கு
1: அவங்க கூட சேர்ந்துதானே வீணா போயிட்டு இதுல யாரு திட்டு வாங்குறது யாரு நல்ல சர்டிபிகேஷன் வாங்க
2: சர்டிபிகேஷன் ரெண்டு பேருமே சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அம்மா ரெண்டு பேரும் கூட விட்டா ஃப்ரீயா விட்டுருவாங்க, போயிட்டு அடா சுத்துவாங்க சுத்தி விடுவாங்க. அதான் திட்டு எல்லாம் மாட்டாங்க எதுவும்
0: இல்ல எங்க வீட்டுல அப்படியே இருக்கும்
2: பேசிருந்தோம்.
0: அப்புறம் இங்க கான்செப்ட் வந்து இப்போ எக்ஸ்போ போட்டிருக்காங்க, அது வந்து கொஞ்சம் வந்து ஹோம்மேட் வீட்லயே பண்ணுவாங்க அவங்க எல்லாம்.
1: அதே போல வந்து உங்களுக்கு மூணு பேருக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து நம்ம எதாவது சாதிச்சா வேண்டாம் அப்படின்னு ஏதாவது நீ யோசிச்சிருக்கீங்களா? நீங்க
0: மூணு பேர் வந்து ஒன்னா சாதிச்சுன்னு நினைச்சேன். அவன் ஃபீல்ட்ல அவன் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருவோம், நீ இதை பண்ணு அது பண்ண நல்லா இருக்கும் இம்ப்ரூவ் பண்ண. இப்ப இவன் வந்து வீட்லயே வந்து என்ன கிளவுட்
1: தோன்ற ஒரு மூவி டயலாக் என்ன டயலாக்?
0: இவரு வந்து நான் சித்தப்பானு கூப்பிடுவேன், ஒரு வடிவேல் டயலாக் வரும்.
1: சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க
0: அந்த டயலாக்? மாமாவுக்கு வந்து ஒரே இதுதான், பரிசுவரன் படத்துல பாட்டு கட்டா அந்த இந்த சாங் ஒண்ணு வரும், ஊரோரம் புளிய மரம், அதுல வர அந்த சித்தப்பா மாமா அந்த காம்போ தான். அவ்வளவுதான் மாமாவா இறங்கி குத்து அவ்வளவுதான், அந்த மாதிரிதான்.
1: உங்களுக்கு நீங்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போது
0: ரெண்டு பேருமே நண்பா உதயநிதியும் சந்தானம் வருவாங்க. எங்கடா பார்த்தா கிருஷ்ணால் வாங்குறதுக்காக போயிட்டு இங்க ஒரு பிரச்சனை வந்து அந்த ஒரு இதுதான்.
1: ஓகே, நீங்க ரெண்டு பேரும் உங்க மூணு பேர் நீங்க ஏதாவது பயங்கரமா ஸ்டார்ட் அப் பண்ண ஒரு விஷயம் இது எங்க லைஃப்ல மறக்கமுடியாது. நாங்க போய் திக்கிட்டு சின்னாபணமா ஆயிட்டு வெளியே வந்தோம். அது போல ஏதாவது
2: அப்படின்னா காலேஜ்ல பண்ண அட்டகாசம் தான். எப்படின்னா எக்ஸாம் அப்ப முன்னாடி நாங்க ஒரு 15 65 ஸ்டூடெண்ட், ஒரு 45 பேர் நாங்க மொத்தமா இது பண்ணோம். சஸ்டன் ஆகி வெளில
1: வந்தோம்.
2: 45 பேர் லெட்டர் எழுதி வெளில வந்தோம். எக்ஸாமே எழுத விடல, அந்த அளவுக்கு ஒரு சம்பவம், அது மறக்கவே முடியாத சம்பவம் அது.
1: அது உங்களோட 45 பேரும் அவங்க எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருப்பாங்க அங்க வேலையில போயிருக்கும்.
2: 15 பேர் மட்டும் தான் எக்ஸாமே எழுதினாங்க. 45 பேருமே நாங்க
1: அந்த ஒரு 40 ஆனா 45 பேர் ஒரே இடத்துல போய் நிக்கும் பொழுது அங்கேயும் பண்ணு பண்ணிருப்பீங்க, காமெடி இருக்கு திச்சுட்டு இருப்பீங்க, எச்சோ ஏதாவது சொல்லும் போது அவங்க எவ்வளோ அது கமெண்ட் வச்சிருப்பாங்க. அது மாதிரி தரலாம்
2: பண்ணிருக்கோம் சரியா பீஸா அது எல்லாமே இருக்கும் தான். யாரும் பண்ணமெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அதே ரீல் செட்டு போட்டுக்கிட்டு அந்த அந்த வெளியில நின்று ரீல் செட்டு போட்டுக்கணும் எச்சோடி
1: எப்படி தெரியாது. எக்ஸாம் எழுதோட 40 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்க எப்படி?
0: ஆக்சுவலா வந்து இப்ப லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எக்ஸாம் போகணும்னு சொல்லிட்டாங்க. கன்க்ளூஷன் அதான் வந்து அதுக்கப்புறம் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எக்ஸாம் எழுதணும்.
1: இது கேட்டுக்கிறோம்ப்பூசி
3: புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு. சோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு செம்ம ஜாலியா ஃபன்னா போச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸோடனாலே ஒரு ஜாலி அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும். சோ அவங்க என்ன அட்ராஜ் விசிட்லாம் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்களா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நம்ம பாண்டிச்சேரி பீச்ல வந்து சூப்பரான நிறைய விஷயங்கள் மனச்சிற்பங்கள்லாம் பண்ணிருக்காங்க. 24ஆம் தேதியில இருந்து அந்த மனச்சிற்பங்கள் வந்து விசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதெல்லாம் பாக்கலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ்ல அவர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஜாலியா இருக்கும் சொல்லிக்கிட்டு உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் பாய் சியோ.
1: தேங்க்யூ விமல். இன்னைக்கு அலையோடு விளையாடி நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போச்சு. நல்லா கேங்கோட பயங்கரமா ஃபன் பண்ணாரு நம்மளோட விமல். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளோட அலையோடு விளையாடி நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்டா உங்களை 6:20 உங்களோட மனம் விரும்புதே ஷோ இருக்கு. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கேட்கறதுக்கு FM Rainbow நீங்க கண்டிப்பா கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம்.

Hey, you know how many rickies in the dance floor, baby?

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payment sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணத்தை தொடங்கினார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கான தனது இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும் என்றும் அப்பகுதியுடனான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள புறப்பாடு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு, டிஜிட்டல் இணைப்பு, பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்தும் வளர்ந்த இந்தியா மற்றும் யாங்கி உஸ்பெகிஸ்தான் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அதிபருடன் கலந்துரையாட தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது கிர்கிஸ் குடியரசு பயணத்தின்போது அதிபர் திரு ஜபரோவ் மற்றும் பிற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்களையும் சந்திப்பதாகவும் 6வது உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் கலந்து கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமரின் இப்பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
3: 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு சென்றுள்ள பிரதமர் இரு நாடுகளையும் பிணைக்கும் நெருங்கிய கலாச்சார மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ள சாஸ்திரி நினைவிடம் மற்றும் தாஷ்கண்ட் மாநில கீழே தேய ஆய்வுகள் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் தாம் பார்வையிட உள்ளதாக திரு மோடி கூறினார். கிர்கிஸ் குடியரசின் அதிபர் திரு சாதிர் ஜபரோவின் அழைப்பின் பேரில் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிஷ்கேக்கிற்கு பயணம் மேற்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பிராந்தியத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லவும் அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகிய தீய சக்திகளிடமிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்குவதற்காக சக உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றவும் தாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக திரு மோடி கூறினார்.
2: இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தனது நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் திறன்களில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாகவும் உருவெடுத்துள்ளது என்று பாதுகாப்பு

0: அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்னோவில் உள்ள பாபே சாஹப் பீம்ராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய திரு சிங், இன்று இந்தியா பேசும்போது உலகம் செவிசாய்க்கிறது என்றார். புதிய இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால், நாடு இனி உலகளாவிய விதிகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் விதிகளை உருவாக்குவதிலும் பங்களிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். மொழி, கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் மீதான தேசிய பெருமிதம் ஒரு தேசத்தின் தன்னம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்துகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்தியா ஒரு சிறந்த நிலையில் இருப்பதாகவும், பொருளாதாரம், மனநிலை மற்றும் கலாச்சாரம் என அனைத்து வகையிலும் இந்தியாவை வலிமையாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் போர் பேரார்வமும் நீதி, சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்களின் மீது அர்ப்பணிப்பும் கொண்ட இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று கூறிய அவர், தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு கரசூர், மேட்டுப்பாளையத்தில் தொழிற்பேட்டை கொண்டு வரப்படும் என அவர் உறுதியளித்தார். ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பள்ளி முதல் உயர்கல்வி வரையிலான இலவச கல்வியை மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்தார். முதியோர், விதவை, ஊனமுற்றோர் உதவித்தொகைகள் விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் 350 ரூபாயாகவும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கான மானியம் 200 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகியுள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவும் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேஜர் தியான் சந்திற்கு அஞ்சலி செலுத்தியதோடு உறுதிப்பாடு, ஒழுக்கம் மற்றும் சிறந்து விளங்கும் மனப்பான்மையை இந்தியாவின் விளையாட்டு கலாச்சாரத்தை வரையறுக்கிறது என்றும் கூறினார். இந்திய விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு அடுத்த தலைமுறையினர் உயர்த்த இலக்குகளை அடைய தூண்டுகிறார்கள் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார். உடற்தகுதியை மேம்படுத்தவும், விளையாட்டுகளில் அதிக பங்கேற்பை ஊக்குவிக்கவும், இளம் இந்தியர்களை அர்ப்பணிப்புடன் விடாமுயற்சியுடனும் சிறந்து விளங்க தூண்டவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் துணை குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேஜர் தியான்சந்திற்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேஜர் தியான்சந்தின் திறமை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் மேஜர் தியான்சந்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் மாண்டவியா, மேஜர் தியான்சந்தின் பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். ஃபிட் இண்டியா இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் நாடு முழுவதும் விளையாட்டு மைதானத்தில் 1 மணி நேரம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து பரவலான அழிவை ஏற்படுத்திய பேரிழப்பை தொடர்ந்து இந்திய அரசு வழங்கிய ஆதரவுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு நன்றி

தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகளுக்கு திரு பவுடல் தனது இரங்கலை தெரிவித்தார். இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 149 இந்தியர்கள் சீனாவிலிருந்து நேபாளத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியதாகவும் மேலும் 320 பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலம் வென்றது. ஆடவர் பிரிவில் அனுஷ்மான் துமல் மற்றும் மகளிர் பிரிவில் விஸ்வா வாசினி வெள்ளிப்பதக்கம் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று மாலை கொடியேற்றம் நடைபெற்றதைக் காண லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் திருவிழா இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் 8 தேதி அன்னையின் பிறந்த நாள் விழாவுடன் நிறைவு பெறும். இந்நாட்களில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வருகை தருகின்றனர். இவ்விழாவின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் வேளாங்கண்ணி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோள தாலுகா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,400 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். புதுச்சேரியோட காத்துல கலந்திருக்கிற வாசமா இருக்கட்டும், இங்க இருக்கிற இள வட்டங்களோட எனர்ஜியா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே டியூன்ல ஒரே வைப்ல கனெக்ட் பண்ற ஒரே மேஜிக் சிட்டி முழுக்கும் எத்தனையோ சத்தங்கள் கேட்கலாம். ஆனா அத்தனை சத்தங்களுக்கும் நடுவுல உங்க காதுகளுக்குள்ள புகுந்து உங்க இதயத்துக்கு டைரக்டா என்ட்ரி கொடுக்கற ஒரே அதிரடி அலைவரிசை இது நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சும்மா சொல்லக்கூடாதுங்க, மியூசிக்ல நம்ம எஃப்எம் அடிச்சுக்க இங்க யாருமே இல்ல. நேரம் 6:29. அப்படிப்பட்ட நம்ம எஃப்எம்ல எத்தனையோ சூப்பர் ஹிட் ஷோக்கள் வரலாம், ஆனா அதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இது எங்களுக்கான ஷோன்னு அப்படி நேர்லாகி நீங்க எல்லாரும் கொண்டாடுற உங்களுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு கிங் ஆஃப் தி ஷோ இருக்குன்னா அது இதுதான். உங்க மைண்ட வாய்ஸ அப்படியே ரீட் பண்ணி நீங்க

0: நினைக்கிற பாட்டை உங்களுக்கே பிரசன்ட் பண்ற நம்ம ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஷோ இது மனம் விரும்புதே. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஷோவை உங்க மூடுக்கு ஏத்த மாதிரி செம்ம எனர்ஜியா வேற லெவல் வைபோட உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போற அந்த ஒன் அண்ட் ஒன்லி நபர் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, உங்க காதுகளுக்கு ரொம்பவே பரிச்சயமான உங்க விட்டு பிள்ளை ஆன் தி மைக், உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஆர்ஜே சீனு தான் இப்ப உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். பில்டப் எல்லாம் ஓகே, இப்ப மேட்டருக்கு வருவோம். மனசுக்குள்ளார ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் உங்க மனம் விரும்புற அந்த ஒரு ஸ்பெஷல் பாட்டு என்ன? ஆபீஸ் டென்ஷனோ இல்ல காலேஜ் அசைன்மெண்ட்டோ இல்ல வீட்டுல வேலையோ எல்லாத்தையும் ஒரு ஓரமா தூக்கி போடுங்க, உங்க போனை எடுங்க, பட்டனை தட்டுங்க. நம்ம ஸ்டுடியோ ஹாட்லைன் இப்ப உங்களுக்காக 5G ஸ்பீட்ல ஓபன்ல இருக்கு. ரிங் பண்ணுங்க, உங்க ஃபேவரட் பாட்டை நீங்க கேளுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு அப்படியே இப்ப நம்ம கூட ஜாலியா நீங்க பேசலாம். யார் இந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர்னு சொல்லிட்டு இப்ப கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பொம்மல் கே சம்பந்தம் பாடல்.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: கேட்கலாம் சார், நன்றி.
0: கால் பண்ணதுக்கு நன்றி. நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: நேர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரியோட விடியலே நம்ம எஃப்எம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக்னாலே அது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். அந்த காத்துல வாசத்தை மிக்ஸ் பண்ணி உங்க மூட அப்ளிகேஷன் போட வைக்கிற ஒரே ஷோ இது, மனம் விரும்புதே. இப்ப ஷோவோட செகண்ட் காலர் யாரு சிக்ஸர் அடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோட்டையிலிருந்து ராஜேந்திர சார்.
0: ஓகே சார், சூப்பர். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நம்ம அண்ணாச்சி படத்துல இருந்து என்ன டப்பா பாட்டின்னு ஒரு பாட்டு சார்.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: நன்றி சார், நன்றி.
0: கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: நேர்களே, இதே எனர்ஜியோட அடுத்த சீட் பிடிக்க போறது யாரு? ஹாட்லைன் ஓபன்ல இருக்கு, டயல் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 6:35 நிமிடம். 10 நொடி எல்லாம் மனம் விரும்புது நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரிட்டு பேசலாம். வணக்கம்.
2: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: கலையரசு நல்லா பாளையம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும்?
2: 102.8 பண்பலை நீண்டகால நேயர் தங்களிடம் உரிமையாக கேட்கும் ஒரு பாடல். அதை கடுமையாக தருகின்ற இந்த நேரம் பொன்மாலை வந்துடுமா, கேட்க மயக்கம் தந்துடுமா? பாடல் வரிகளோடு இதுவரை கேட்காத ஒரு பாடலை எனக்காக கொடுத்த தங்களுக்கு நன்றி.
1: ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு நன்றி.
2: நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும் இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேர்கிட்ட நாம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அம்மா வந்தாச்சு, பாடல் வந்து நந்தினி என் நந்தினின்ற பாடல் சார்.
0: ஓகே சார், கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: கேட்டலாம் சார், வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: நன்றி சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேயர்கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: யார் நீ பார்த்தாலும் பார்வை ஒன்றே போய் வேணும் ஒரு பாடல் சார. பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். கனிமொழி கொஞ்சம் கற்கண்டேன், எந்தன் தாய்மொழி உந்தன் சொற்கொண்டேன், வீழ்த்து முந்தன் விற்கொண்ட பார்வையாலே என்னை தோற்கும் ஓர் பீரணம் என்னை தோற்கும் ஒரு வேறு நாய் ஆக்கிவிட்டாயே. பாசப்பு வடிவாகி என்னை வண்டு போல சுத்த வைக்கிறாய், கையில் பேசும் ஒரு வீணையாகி என்னை பேசாமல் மயங்க வைக்கிறாய். பார்வை ஒன்றே போதுமே, 1000 சொல் வேண்டுமோ?
2: ஓகே சார், கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
3: நன்றி சார்,
2: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஊர்ல எத்தனையோ சத்தம் கேட்கலாம், ஆனா காதுக்குள்ளார சுகமா பாயிற ஒரே சத்தம் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும்தான். உங்க மனசோட ஸ்பீடோ மீட்டரை 200 ஏத்த வந்துடுச்சு. உங்க மனம் விரும்புதே ஷோ நம்ம மியூசிக் ட்ராக்ல இப்ப புல்லட் ட்ரெயின் ஸ்பீட்ல வந்து பிரேக் அடிச்சிருக்கிற நம்ம அடுத்த ஸ்பீட் ரேசர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரீங்க இந்த பேசுறீங்க?
1: எம் அபு சலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் பூக்கள் விடும் தூது, பாடல் கதிரவனை பாட்டு.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை?
1: மிக்க நன்றிங்க சார்.
0: நன்றி சார். இதே ஸ்பீட்ல நம்ம கூட கனெக்ட் ஆக உங்க போனை எடுத்து பட்டனை தட்டுங்க மக்களே. 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேயர்களின் கவனத்திற்கு மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன்

0: ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
3: அப்படியே பேசிட்டாலும்.
1: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
2: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
2: சொல்றாங்க,
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணத்தை தொடங்கினார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கான தனது இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும் என்றும் அப்பகுதியுடனான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள புறப்பாடு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தனது நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் திறன்களில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாகவும் உருவெடுத்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்னோவில் உள்ள பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய திரு சிங் இன்று இந்தியா பேசும்போது உலகம் செவிசாய்க்கிறது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழிவடமும் இடம்பெறும். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய அளவிலான கால்பந்து போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநில ஜூனியர் ஆடவர் கால்பந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நெட்வொர்க் கிடைக்காத இடத்துலையும் நம்ம மியூசிக் நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதுதான் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை காலி பண்ணி எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுற ஒரே பவர் ஹவுஸ் இது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்கணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்க

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
0: என்னதான் வெளியில வெயில் அனலா பறந்தாலும் உங்க காதுக்குள்ளார ஏசி ஆன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும்தான். டென்ஷன் இல்லாத ஜாலியான உலகத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற பாஸ்போர்ட் நம்ம மீது ஷோ நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேர யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார், சுமர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: பாடல் வந்து பூவிலங்கு, பாடல் வந்து ஆத்தாடி. இந்த பாடல்
0: ஓகே சார், சூப்பர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கிளாசிக்கான பாட்டு ஞாபகப்படுத்திருக்கீங்க. உங்க டேஸ்டே வேற லெவல். கால் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும்

0: இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுல்லா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பை ஆற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டிசோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவெண்டிசோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட

0: 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்ஜியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவியளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்ஜியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, 30 நொடிகள்ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்களும் உங்களுக்கு விருப்பான பாட்டை நம்ம எஃப்எம்ல கேட்டு ரசிக்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கும் நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேர் யாருன்னு சொல்லிட்டு நாம கேட்டுலாம். வணக்கம்.
3: புதுவை பண்பலையின் அன்பு அறிவிப்பாளர், அருமை அறிவிப்பாளர் சீனு அவர்களுக்கு இனிய முன்னிரவு வணக்கங்கள் கூறுகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஓகே சார், சூப்பர். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: அதாவது இந்த பாடலை எழுதியவர் வந்து தனிக்கோடி, இசையமைச்சிருப்பாரு சீன் ரோல்டன், பாடலை பாடியிருப்பாங்க வைக்கம் விஜயலட்சுமி அம்மா.
1: ஓகே.
3: பாடல் இடம்பெற்ற படம் பாட்டில் ராதா. பாடல் தொடங்கும் வருகை புன்னகை காலம் மண்ணில் பூக்கும் அப்படின்னு தொடங்கும் அந்த பாடல்.
1: ஓகே சார், கேட்டுலாமா உங்களுக்கு அந்த பாடலை?
3: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி.
1: நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாட்டை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்கணும்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேயர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
3: பாபு படத்துல இருந்து வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.
2: ஓகே, கேட்டுலாமா உங்களுக்கான பாடலை?
3: கேட்டுலாம் ஐயா.
2: கால் பண்ணதுக்கு நன்றி.
3: நன்றி
2: நன்றி சார்.
4: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க நேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், ஏழுமலை பேசுறேன், முத்தரசங்கப்பம்.
0: ஓகே சார், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இனி குரல் இல்ல, நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு.
0: ஓகே, கேட்டுடலாமா உங்களுக்கான பாடலை?
1: ஓகே சார்,
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: கால் பண்ண நன்றி சார்.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற அந்த வெறித்தனம் நம்ம எஃப்எம்ல ஒவ்வொரு பாட்டுக்குமே கேட்கும். உங்கள் லைஃப் ஸ்டோரிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற ஒரே தியேட்டர் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புது. ஸ்கிரீன்ல மாஸ் ஹீரோ என்ட்ரி ஆகும்போது வர்ற பிஜிஎம் மாதிரி பின்னணி மியூசிக்ல மியூசிக் இப்ப தெரிக்குது. அப்படி ஒரு கெத்தான என்ட்ரி கொடுத்திருக்கிற

0: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு தாஜ்மஹால் இந்த திரைப்படம், இதுல இருந்து சொத்து சொத்து நினைது தாஜ்மஹால் கொடியிடு கொடியிடு வாவாயா. சூப்பரா இருக்கும் சார் அந்த பாடல்.
1: ஓகே, சூப்பர், சூப்பரான பாட்டு கேட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. எங்களுக்கு

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எந்த ஊருக்கு போனாலும் நம்ம FM ஓட வாய்ஸ் கிளாரிட்டி சும்மா கிறிஸ்டல் கிளியரா காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்துல சொக்க வைக்கிற துக்கத்தையும் விரட்டி சுறுசுறுப்பாக்குற ஒரே பூஸ்டர் நம்ம மனம் விரும்பிய நிகழ்ச்சி. ஒரு ஸ்ட்ராங்கான சுட சுட காஃபி குடிச்ச எனர்ஜியோட லைன்ல வந்திருக்க நம்ம அடுத்த காலர் யாருன்னு சொல்லிட்டு நாம இப்ப கேட்கலாம். வணக்கம்,
2: குட் ஈவினிங் சார்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: காதல்கோட்டை
1: பிலிம்லந்து ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடலை? நன்றி. 2271 7 7 0 என்ற எண்களுக்கு

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். பூமியில இருந்து விண்வெளி வரைக்கும் நம்ம எஃப்எம் ரெயின்போவோட மியூசிக் அலைகள் பாயும். உங்க கற்பனை குதிரையை விண்வெளி வரைக்கும் பறக்க வைக்கிற மேஜிக் மனம் பெறுமதே நம்ம மியூசிக் ராக்கெட் இப்போ ஸ்பேஸ்ல பறக்க ரெடியா இருக்கும். அதுல இப்போ கோ பைலட்டா சீட் பிடிச்சிருக்கிற அடுத்த விஐபி நேயர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
1: உற்சாகமான மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் சொல்லுங்க, யாரங்கிறது பேசுறீங்க?
1: மனம் பெறுமதே நிகழ்ச்சியில் இணைவது திருவாரூர் மாவட்டம் தில்லூர் சதா கௌதமன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மனங்கொத்தி பறவை படத்துல இருந்து டிங்கி டிங்கி டிங்கிங்கிற பாடல் கொடுங்க.
0: ஓகே, கேட்டலாம். உங்களுக்கான பாடலை கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

ஷோ முடிஞ்சாலும் உங்க காதுக்குள்ளாரையே ரீங்க ஆரம்பிட்டுகிட்டு இருக்க போற ஒரே எஃப்எம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனங்களை இணைச்ச இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக நேயர்கள் கேட்க போற பாடல் சர்க்கார் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பு கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானுக்கு தனது 2 நாள் பயணமாக இன்று மாலை அதன் தலைநகரான தாஷ்கந்தை வந்தடைந்தார். பிரதமரை உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவுகத் மிர்சியோவே வரவேற்றார். இரு தலைவர்களும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து விதமான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடுவார்கள். பிரதமர் மோடியின் பயணத்தை நாடு ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் தாஷ்கந்த் நகரம் முழுவதும் இந்திய கொடிகளாலும் விளம்பர பலகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவுகத்தும் பல நூற்றாண்டுகளாக கட்டப்பட்ட நாகரிக பிணைப்புகளை அடிப்படையாக கொண்டு வலுவான மக்களுக்கிடையான உறவுகளால் வலுப்படுத்தப்பட்ட இருதரப்பு உறவுகளின் முழுமையான பரிமாணம் குறித்து விவாதிப்பார்கள். ஜனாதிபதி மாளிகையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையான துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்வார்கள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் மேஜர் தியான்சந்திற்கு அஞ்சலி செலுத்தியதோடு உறுதிப்பாடு, ஒழுக்கம் மற்றும் சிறந்து விளங்கும் மனப்பான்மையே இந்தியாவின் விளையாட்டு கலாச்சாரத்தை வரையறுக்கிறது என்றும் கூறினார். தேசிய அளவிலான கால்பந்து போட்டி சத்தீஸ்கர் மாநிலத்தில் வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநில ஜூனியர் ஆடவர் கால்பந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.

0: கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா?
2: எல்லா சண்முகம் ஒன்றா வண்டிய ரெயின்போவுக்கு.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
4: FM ரெயின்போக்கு
6: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: இளம் சில நொடிகளில் தொடர்வது மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:12 ஆன் த கிளாக் அண்ட் டுடே இஸ் ஆகஸ்ட் 29, 2026 அண்ட் இஸ் அ சாட்டர்டே அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் ரிக்வெஸ்டட் பை பீட்டர் ஃபெர்னாண்டஸ் அண்ட் கிறிஸ்டினா அண்ட் தே ஹாவ் ரிக்வெஸ்டட் ஃபார் ட்ராக் from Michael Jackson. But before I just tell you, today is the birth anniversary of Michael Jackson. Michael Jackson was born on August 29, 1958 in Gary, Indiana. He is known as the king of pop, as he made iconic dance styles famous, including the moonwalk, the robot and anti-gravity lean. And fans and artists worldwide celebrate his birthday each year to honor his massive cultural impact. He is a list of his most iconic music videos are there, and he's the king of the pop, and nobody we can compare him. And the listeners have requested for Michael Jackson's Hollywood Tonight. Here goes the track. Listen to the music and enjoy. Philips & Co. Here goes the track.

0: ஹலோ,
1: ஹலோ, திஸ் இஸ் சந்திரசேகர்.
0: எஸ், ஹூ இஸ் இஸ் ஆன் த லைன்?
1: யா, திஸ் இஸ் சந்திரசேகர். ஹாய்.
0: அ காலர் கேம் ஆக்சுவலி, பட்
1: ஹலோ. ஹாய்.
0: இஸ் ஜஸ்ட் கோன்.
1: ஹலோ.

பேக். டைம் இஸ் 8:27 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். ஐ ஹோப் வனே கணேஷன் என்ஜாய் த ட்ராக். அண்ட் நெக்ஸ்ட் ஐ ஹவ் காட் த மெசேஜ் ஃப்ரம் கலீல் அஹமத் ஃப்ரம் பொன்னேரி. குட் ஈவினிங் ரேகா மேடம். குட் ஈவினிங் கலீல் அஹமத். I'm so happy to get a message from you, and he will always ask for Justin Bieber or A.R. Rahman. Now he has asked for A.R. Rahman any song. Thank you so much. I'm so honored. You can always count on me, Kalil Ahmed. I happen to see your Facebook picture too. You're looking so handsome. Fine, and I'm going to play for Kalil Ahmed, A.R. Rahman, Infinite Love. I do love all my listeners till the last breath of my life. It is a promise from my side. Here for Kalil Ahmed, A.R. Rahman's Infinite Love. Listen to the music and enjoy Kalil Ahmed from Poneri.

பேக். டைம் இஸ் 8:46 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் ஐ ஹாவ் அகல்யா சுந்தரகுமார், அருமைல் பாய் குங்குடு சிபி கபிலன். ஹாய், வெல்கம் டு த ஷோ. அண்ட் தே ஹாவ் ரிக்வெஸ்டட் அ ட்ராக் அண்ட் ஜெய்சீலன் கொடாமப்பட்டி ஜெய்சீலன் சாரி கொண்டமாப்பட்டி ஜெய்சீலன். குட் நைட் அம்மா. ஃபைன், குட் நைட் ரேகா மேம். ஃபைன் யூ ஆர் சேயிங் தட். குட் நைட் ஃபார் யூ டூ அண்ட் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் ஹி ஹேஸ் ஆல்சோ ரிக்வெஸ்டட் ஒன் ட்ராக். அண்ட் த பியூட்டி இஸ் ஆல் த ஐ மீன் அகல்யா சுந்தரி குமார் ஃப்ரம் தட் பர்சன் வாட் ஹவ் காட் த ஃபேஸ்புக் மெசேஜ் அண்ட் ஜெய்சீலன் கொண்டமன்பட்டி ஜெய்சீலன் ஃப்ரம் ஹிம் அண்ட் கருப்பண்ணன் ரங்கசாமி சென்ட் மீ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். தேங்க் யூ கருப்பண்ணன் ரங்கசாமி. அண்ட் ஓ மை காட், தோஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் யூ சென்ட் மீ அ பஞ்ச் ஆஃப் ரோசஸ் யூ நோ. ஃபைன், அண்ட் ஹி ஹாஸ் விஷ்ட் மீ ஃபார் த கருப்பண்ணன் ரங்கசாமி ஹாஸ் விஷ்ட் த ஷோ அண்ட் ஹி ஹாஸ் விஷ்ட் லவ்லி விஷஸ் டு த ஆர்ஜே தட் இஸ் மீ. அண்ட் ஹி ஹாஸ் ஆல்சோ விஷ்ட் மீ good night, sweet dreams, and he has also waved me a hi. He is from Singanur Karupanan Rangaswamy, Coimbatore district. Yes, and he has also requested, all the three have requested for Rihanna, We Found Love. Here goes a track, listen to the music and enjoy Karupanan Rangaswamy and Jayseelan and Agalya Sundari Kumar, Kukundu Sibi and Kabilan. Here goes a track, listen to the music and enjoy.

டைம் இஸ் 8:56 ஆன் த கிளாக் அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயின் டு பிளே இட் இஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மைலை பட்டாபி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் ஹி ஹாஸ் வேவ் மீ அ குட் நைட் தேங்க்யூ குட் நைட் ஃபார் யூ டூ தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அண்ட் த ட்ராக் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயின் டு பிளே இஸ் ஃப்ரம் போனி எம் ராஸ்புட்டின் அண்ட் இட்ஸ் ரிக்வெஸ்டட் பை மைலை பட்டாபி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அண்ட் எஃப்எம்பி மணிமாறன் அண்ட் ராமகிருஷ்ணன் கொலுமங்கொண்டாம் எஸ் அண்ட் இட்ஸ் ஃபார் சாக்ஷி ஜெயின் டு ராஸ்புட்டின் பை போனி எம் அண்ட் திஸ் ஃபேஸ்புக் பேஜ் வாஸ் லைக்ட் பை ஜெய்சீலன் கொடாமப்பட்டி ஜெய் ஐ மீன் அண்ட் கருப்பணன் ரங்கசாமி சாக்ஷி ஜெயின் மைலேஷ் மைலேஷ் அண்ட் திஸ் ட்ராக் இஸ் ஆல்சோ ஃபார் யூ மைலேஷ் மைலேஷ் ஃபைன் அண்ட் திருமூலஸ்தானம் வீர சுந்தரி அண்ட் கே பாஸ்கரன் தர்ஷன் அண்ட் பொன்னியமேடு வனே கணேஷன் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் எஃப்எம்பி மணிமாறன் அண்ட் கலீல் அகமத் அண்ட் ராமகிருஷ்ணன் குலுமங்கொட்டான் பி கே ஹிதேந்திர தாஸ் யோஸ் ட்ராக்ஸ் போனியம் ராஸ்புட்டியன்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்லி நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். புதுச்சேரி ஏர்ல மியூசிக்கல எப்பவுமே கிங் மேக்கர் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட கை காட்டுற ஒரே பேரு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சிக்னல் வீக் ஆகலாம், ஆனா இந்த ரெயின்போவோட சவுண்ட் குவாலிட்டியும் வைப்ரேஷனும் எப்பவுமே வீக் ஆகாது. நம்ம புதுவை மண்ணோட அக்மார்க் அடையாளமா காத்து வாக்கல கானா முதல் கிளாசிக் வரை வாரி வழங்குற இசையின் ஒற்றை முகவரி இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:49:10 இந்த சனிக்கிழமை இரவை சுமார் வேற லெவலுக்கு கொண்டு போக வந்துவிட்டது எஃப்எம் ரெயின்போவின் சிக்னேச்சர் பிராண்ட் தேன் சிந்துதே வானம். வாரம் முழுக்க ஓடி ஓடி உழைச்ச களைப்பை இந்த நேரத்துல மெல்ட் பண்ணி ஓட வைக்கிற மியூசிக் தெரப்பி தான் இது. இவ்வளவு மெரித்தனமான மியூசிக் பேக்கேஜை தூக்கிக்கிட்டு மைக் ஆன் ஆனாலே வார்த்தைகளை மேஜிக் பண்ற உங்க வீட்டு பிள்ளை உங்க காதுகளுக்கு பிடித்தமான வந்துட்டேன். நான் உங்க அன்பு நண்பன் ஆர்ஜே சீனு. ஹெட்போனை மாட்டுங்க, வால்யூமை ஏத்துங்க. வார்த்தைகள் மௌனமாகும் நேரம் இசை தேன் சிந்தும் இந்த வானம் இதோ உங்களுக்கான முதல் ட்ராக் கத்துக்கிட்டு இருக்கு. நம்ம லிஸ்டோட ஃபர்ஸ்ட் ட்ராக் என்ன படத்துல இருந்து கேட்டீங்கன்னா அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து. இசைஞானி இளையராஜா மியூசிக்ல எஸ்பி விசாரன் ஜானகியோட வாய்ஸ்ல கிராமத்து காதலன் எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா செதுக்கி இருப்பாங்க. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
2: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு

நேர்லே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மழை பெய்தால் பூமி குளிரும், எஃப்எம் ரெயின்போ டியூன் செய்தால் உங்க மனசு குளிரும், இரவின் மௌனத்தை ரசிக்க வைக்கும் நம் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில இசை ஞானிய இளையராஜாவோட இசையில இந்த நள்ளிரவு நேரத்துல மனசு அப்படியே உருக

காற்றில் கலந்த கானம் என்றும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசைப்பிரியர்களின் நள்ளிரவு புகழிடம். இது தேன் சிந்து தேவானம். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் கடலோர கவிதைகள்ல, இளையராஜா சார் மியூசிக்கல்ல முதன் முதல்

நேரம் 10:57 நொடிகள். விண்மீன்கள் வானிற்கு அழகும் FM ரெயின்போ உங்கள் காதுகளுக்கு அழகு. இதயத்தை வருடும் இசையின் சங்கமம் இது தேன் சிந்துதே வானம். மெலடி பிரம்மாக்கள் MSV மற்றும்

இளையராஜா இணைந்து இசையமைத்த காவிய திரைப்படம். ஜானகி அம்மாவின் ஆன்மாவை உருக்கும் குரலில் இரவின் தனிமையை இதைவிட அழகா எந்த பாட்டாலையும் கடத்த முடியாது. ஊரே தூங்கினாலும் காதலோட நினைவுகள்ல தூங்காம இருக்கிற நேர்களுக்கான ஸ்பெஷல் ட்ராக் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்க போறோம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

காலையில் உங்களை நனைய வைப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாடல்களின் வழியே பயணிக்கிறது நம் தேன் சிந்து தேவானம். இசையமைப்பாளர், பாடகர், இயக்குனர்னு சகலகலா வல்லவன் நம்ம டி ராஜேந்தர் சாரோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மெலடி. ஒரு காதலிய வர்ணிக்கிற அந்த கவித்துவமான வரிகள் 80s ஒட்டுமொத்த யுத்தையும் பைத்தியமாக வச்சது. அதோ டிஆர் சாரோட அசத்திய படைப்பை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்கலாம், மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளின் வழியே காதலை கடத்துவது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. கனவுகளின் எல்லை வரை உங்களை அழைத்துச் செல்வது எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம். இசைஞானி இளையராஜா சாரோட இசையில இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு மென்மையான பாடலை கேட்கலாம். நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து.

நாதமும் நாமும் என்றும் பிரியாத சொந்தம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இசையால் இதயங்களை இணைக்கும் பாலம். இது தேன் சிந்துதே வானம். மறுபடியும் நம்ம டி ராஜேந்தர் சாரோட செம்ம ஹிட் மெலடி, எஸ்பிபி சார் அண்ட் ஜானகி அம்மாவோட அந்த அக்மார்க் லவ் ஃபீல், மாலை நேரத்தில் ஆரம்பிச்சு நள்ளிரவு வரைக்கும் காதலர்களின் மனசை வாட்டுற அந்த அழகான இயக்கத்தை டிஆர் சார் அவரோட ஸ்டைலில் இந்த பாட்டில் செதுக்கியிருப்பாரு. அந்த பாட்டை இப்போ கேட்கலாம், பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திலிருந்து.

அமைதியான இரவுக்கு அழகான துணையாக உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசை தேன் சிந்தும் இந்த வானம் உங்களை ஏகாந்தத்தில் நினைக்கும். சிகரம் தொட்ட இயக்குனர் கே பாலச்சந்தர் சாரின் புன்னகை மன்னன், எஸ்பிபி சாரோட குரல்ல வர்ற இந்த பாட்டு வெறும் பாட்டும் இல்லைங்க, காதலோட உன்னத காவியம். அந்த பாடலை இப்ப கேட்கலாம், புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். இசையின் உச்சம் என்றும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இரவின் குளிருக்கு இதமான இசை இது தேன் சிந்துதே

102.8 இசையோடு என்றும் நீங்கள். இசையின் உச்சம் என்றும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இரவின் குளிருக்கு இதமான இசை இது தேன் சிந்துதே வானம். 1986 தமிழ் சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன கமல் சாரோட விக்ரம் திரைப்படம். இளையராஜா சார் அப்பவே கம்ப்யூட்டர் மியூசிக்கை வச்சு ஒரு மாஸ் காட்டியிருப்பாரு இந்த திரைப்படத்துல. இந்த சனிக்கிழமை இரவை செம வைப்ரேஷனாக காத்திருக்கும் இந்த பாட்டு விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

இடைவிட்டாத கானங்களின் ஒரே இருப்பிடம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இசைக்கடல் அலைகளாக உங்களை வருடும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கல்ல எஸ்பிபி சார் மற்றும் ஜானகி அம்மாவோட ஒரு அல்ட்ரா மாடர்ன் 80s கிளப் டுயட் பாடல இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து

எந்த பக்கமும் சாயாத இசையின் கோபுரம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வார்த்தைகள் மௌனமாகும் நேரம். இது இசை தேன் சிந்தும் வானம். காதலியே தன் ராணியா நினைச்சு பாடுற இப்ப கேட்க போற இந்த பாட்டு தமிழ் சினிமாவோட ஒரு எவர்கிரீன் சொத்துன்னே சொல்லலாம். அந்த பாட்டை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். இரட்டை வால்குருவி திரைப்படத்திலிருந்து.

மின்னும் கானங்களின் தங்கச் சுரங்கம். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நெஞ்சை அள்ளும் மெலடிகளின் சங்கமம். இது தேன் சிந்து தேவானம். இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கல்ல மழை துளிகள் விழும்பொழுது வர அந்த மண்வாசனை மாதிரி ரொம்ப கியூட்டான ஒரு டிராவல் ஆகக்கூடிய ஒரு பாட்டை தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 10:53:46. இன்றைய இரவின் இறுதிச் சரவடி என்றும் உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இது தேன் சிந்து தேவானம். நம்ம லிஸ்டோட லாஸ்ட் பட் பெஸ்ட் ட்ராக் இளையராஜா சாரோட மியூசிக் எல்லாம் எஸ்பிபி சார் பாடின இந்த பாட்டு நம்மள வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகும். சனிக்கிழமை இரவை நிறைவு செய்ய இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் பாட்டு இருக்க முடியாது. நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். உதயகீதம் திரைப்படத்திலிருந்து

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கும். காலை 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை, அதனைத் தொடர்ந்து உடனடியாக பாரத பிரதமரின் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் 8:00 மறு ஒலிபரப்பாகும். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள் சென்னையிலிருந்து அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில்

மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் முதற்பகுதி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். இதில் புனித தோப்புகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் செய்திமலர். 7:25 நலமாய் வாழ புகையிலை எவ்வாறு மற்ற போதை பழக்கங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. எட்டு 2 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை இதை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்தகுமார். காலை 9:02 இணையவழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ லைவ் கேம் ஷோ, 12:02 பேசுங்க தோழா தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சினிகேதே இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் சிறுதானிய பொருட்களும் நகர சந்தைப்படுத்துதலும் குறித்த புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் துறை வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முனைவர் கே. விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அடுத்ததாக சிப்பி காளான் வளர்ப்பு குறித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி. தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை. இரவு 8:30 துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனையை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1 மணி வரை மணிக்குறு முறையும் இரவு 7:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும்.